0: நேரம் இரவு 8 மணி. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள். 9 மணி வரை நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய பாடல்கள் உங்களுக்காக திற காத்திருக்கின்றோம். டொரண்டோவில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ள 27 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 21 டிகிரி செல்சியஸும் உள்ள 24 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உள்ள 31 உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்திய கூறியிருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸும் உள்ள 21 உணர இருப்பதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 4% குறைவடைய இருக்கின்றது. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாக நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த மனத்தியலத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடலுடன் அக்னிஸ்ரீஷின் வரிகளில் சுதர்ஷனின் தயாரிப்பில் ஸ்ரீ விஜயின் இசையில் வருகின்றது.
1: 6 வருஷம் லவ், இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். ஆனா இப்ப வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீ கேட்டதே இல்லல.
2: இப்ப மட்டும் இல்ல, இப்ப வந்து நான் கேட்க மாட்டேன். என்ன பண்ணுவ?
1: ஓ சரி போ, வேற எவ்வளவு கட்டிக்கோ.
2: தேங்க் காட், இது இன்னும் மசியா போச்சு.
1: நாளைக்கு 9 மணிக்கு நான் மீட் பண்ண வரமாட்டேன். என்னை இதோட விட்டுரு.
2: நீ வாரியோ இல்லையோ, நாளைக்கு நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வராட்டி போடி.
1: I hate you.

அங்கனி சுரேஷின் வேலைகளில் சுதர்ஷனின் தயாரிப்பில் ஸ்ரீ விஜயின் இசையில் வந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்த பாடலுடன் சிவபத்மினின் இசையில் துஷ்யந்தன் பாடிய பாடல் உங்களுக்காக.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8214-0462. Some condition apply.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: அண்ணன் சொதப்ப கூடாது, எங்களுக்கு நேரங்களிலே தெரியும் தானே, ஒரே ஷாட்ல செய்தரோனும் உங்க வசனம் ஞாபகம் இருக்கா? I'm a doctor, call me sir, you bloody idiot. இதான் உங்களுடைய லைன்.
1: To the cliff, நான் இமயம் நோக்கி
2: போவேன்.
0: இந்த சிக்னேச்சர் மூவ் தான் சரியான முக்கியம், ஒழுங்கா ஆட வச்சிருக்கோம், நேரம் இல்ல
3: சொல்லிட்டேன். கையெடுத்துக்கிறீங்க
0: என்ன நடக்குது ப்ரோ? நேரம் போய் கொண்டிருக்க, அந்த கேர்ள் டைமுக்கு வருவான்னு சொன்னீங்க, என்ன காணையில
2: வந்துருவோம் வந்துருவோம். அண்ணா அவருக்கு சொல்லி காணுங்க பிளீஸ்.
4: I'm an idiot, call me doc.
2: மாத்தி மாத்தி.
4: Sir, I'm a doctor, call me idiot.
2: அண்ணா உடுமாத்திருவாங்க பிளீஸ், போங்க போங்க.

நேரம் 8:19 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்து வரும் பாடலுடன் லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம்.

இந்த கவர் பாடலை தந்திருந்த லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம். நேரம் 8:24 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் நாட்டு கலைஞர்களின் பாடலின் வரிசையில் அடுத்து வரும் பாடலுடன் கபிலேஷ் பவதாரணி.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7
1: ஈஸ்ட் FM. தமிழ் செய்திகள்.
2: கனடிய வரலாறு

0: லஞ்ச ஊழல் குற்றத்துக்காகவே சிறைக்கு சென்றுள்ளார் எனவும் அவர் மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றும் ஆளுந்தரப்பு தெரிவித்துள்ளது. விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் முன்னைய நல்லாட்சி அரசின் காலத்தில்தான் நாம ராஜபக்சே மீது வழக்கு தொடரப்பட்டதாக பிரதியமைச்சர் இரங்க குணசேகரா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களில் திமுக எம்பி ஆர் ராசா அடங்கலானோர் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. முதலமைச்சர் விஜயை கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்த ஆர் ராசா தம் மீது வழக்கு தொடருமாறு சவாலும் விடுத்துள்ளார். மியாமியில் இடம்பெறும் G20 மாநாட்டில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க தாம் தயார் என யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதேவேளை G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் பங்கேற்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு அரசு கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.
2: Lend your ears to this. Yeah, Saren Z with the beat. Dilip Varma, Psycho Mantra.

0: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.
1: ஜனிஷ் ஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

பாவமன்னிப்பு திரைப்படத்தில் வந்த பாடலை கவர் பாடலாக தந்திருந்தார் கனடா பாலா. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நேரம் 8:43. அடுத்து வரும் பாடலுடன் சிம்மயி சிவகுமார்.

சாம்பவி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இரவு 8:53. நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்தவர்களாம். இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 21 டிகிரி செல்சியஸும் உணர்ந்து 24 ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உணர்ந்து 31 ஆகவும் உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியம் கூறியிருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் 21 டிகிரி செல்சியஸும் உள்ள 21 ஆகவும் உணர இருப்பதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 4% குறைவடையே இருக்கின்றது. இன்று கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே.

0: 102.7 ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: என்ன யோசினே,
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

This is our channel. You're listening to East 102.7.

0: 4417.
1: Ajax Mix பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander Mild Hybrid களுக்கு 0% finance rate. Ajax

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரபி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரபி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பாவம் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% பட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரூ.

இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.

0: $200 service credit பெறுங்கள். 416-508-9552.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 funded within 70
1: financing renewal credit improvement
2: 8 27 subgauge solutions.ca
3: பெற்றுக்கொள்ளலாம்.

0: ஆர்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அடக்கியான சேவை ஆபீஸ் ரீட்டைல் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட் மெடிக்கல் ஆபீஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன் 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட் ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 4169894700 4169894700.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: Weekend, weekend, East FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
2: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6474598669.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: Weekend Vibration. East FM 102.7. SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர்.

0: 28:45 Markham Road, Scarborough.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM, 102.7. Weekend East FM,
3: the greatest radio station.

0: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
2: Raman Home Comfort, Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989. Some conditions may apply. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-4. சம் கண்டிஷன் அப்ளை.
4: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7
1: என்ன
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest
1: radio station. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710

0: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
1: அது சரி,
0: உங்களுக்கு ஆடி கார்.
1: என்னது,
0: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

بندم با یه طرح کهنه از دل خوشیام، باورم نمیشه باید برم و

دستم و بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا آخر.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: El Gringo.
1: Your radio, your music. FM 102.7 East FM.

9:03 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது தொடக்கம் 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு பாஹினி சிவபாத சுந்தரம். வணக்கம் நேர்களே. உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் இரவு 9 மணி வரையில் நீங்கள் தமிழ் நேரலி ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 416-8242-1212 எங்களுடைய மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. யூடியூப் தளத்தினூடாக காணொலிகளை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பது எங்களுடைய முகவரி. ஈஸ்ட் எஃப்எம் டமிழ் என்ற முகவரியினூடாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக இணைந்து கொள்ளலாம். செப்டம்பர் மாதம் 13 தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை நேரலையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் 2 மணி நேரங்கள் உங்களோடு பயணிக்கப் போவது பாஹினி சிவபாத சுந்தரம். மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 6:54 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை மாலை 7:31 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈசஃபமின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்குமே ஒரு அழகான, அமைதியான, நிம்மதியான நாளாக எல்லோருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். 21 பாகை செல்சியஸில் ட்ரோனோ 28 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்களும் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்றது இந்த பாடல். இது டூயட் திரைப்படத்தில் இருந்து

9:13 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. செப்டம்பர் 13 வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைய விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. உலக செப்சிஸ் தினம், வேர்ல்ட் செப்சிஸ் டேயாக இன்றைய நாள் இருக்கின்றது. செப்சிஸ் என்பது தொற்றுக்கு எதிராக உடல் காட்டும் தீவிரமான எதிர்வினையால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து உடனடி சிகிச்சை பெறுவதன் அவசியத்தை நினைவூட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதேபோல் கனடாவினுடைய தேசிய தீயணைப்பு வீரர்களுடைய நினைவு நாளாகவும் இருக்கின்றது. கனடா முழுவதும் பணியின் பொழுது உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களை நினைவு கூறும் வகையில் அரச கட்டடங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சர்வதேச குகைகள் தினமாக இருக்கின்றது. நிலத்தடி நீர் குகைகள் மற்றும் சுண்ணாம்புக்கள் சார்ந்த இயற்கை அமைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் ஒரு யுனெஸ்கோவினால் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. அதேபோல் நிறைய பேருக்கு பிடித்தமான எழுத்தாளர் ரோல் டால், அவர் பிறந்த நாளாக இருக்கின்றது. 1916 இதே நாளில் பிறந்திருக்கின்றார். சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி, மெட்டில் டா, ஜேம்ஸ் அந்த ஜாயின் பீச் போன்ற புகழ்பெற்ற சிறுவர் நூல்களின் ஆசிரியர் ரோல் டால். ஆண்டு இதே நாளில் வரலாற்று சிறப்புமிக்க ஒஸ்லோ ஒப்பந்தம் கையெழுத்தான நாளாக இருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இடையிலான முக்கிய அமைதி ஒப்பந்தம் இதே நாளில் கையெழுத்தானது. 1993 இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். 21 °C ஸ்காப்ரோ 25 உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C இருக்கப் போகின்றது. 5 மணிக்கு பின்னர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் ஆங்காங்கே தென்படுகின்றன. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக 19 °C இருக்கப் போகின்றது. நாளைக்கு வந்து கொஞ்சம் இலைத்துளிர் காலத்து காலநிலையை நாங்கள் பார்க்க போறோம். இன்றைய நாளை மற்றும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை உட்பட எல்லா நாட்களும் முகில் கூட்டத்துடனும் ஆங்காங்கே சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான நாட்களாக அமைய இருக்கின்றன. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது இன்றைய தினம் 4% எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்றது. பெரும்பாலான நிரப்பு நிலையங்களில் 182.9% உங்களால் 1 லிட்டர் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் மிக மிக மெதுவாக 401 பகுதி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக கெனடிக்கும் நீல்சன், மார்க்கம் நீல்சனுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
3: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்வீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில், சாமியன் சன்ஸ், 416-298-1598.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜே ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
8: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
9: எஃப்எம் 102.7
8: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

9:31 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்று காலை டிடிசி டொரண்டோவினுடைய பொது போக்குவரத்து சேவையினுடைய லைன் 2 சேவை மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ப்ளோர் டன்ஃபோர்த் லைனில் செயின்ட் ஜார்ஜ் முதல் ப்ராட்வியூ வரை காலை 11 வரையில் சப்வே சேவை எதுவும் இருக்கப்போவது கிடையாது. அதற்கு பதிலாக ஷட்டில் பஸ்ஸஸ் இயக்கப்படுகின்றன. நீங்கள் அந்த பேருந்து சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேற்பார்வை மற்றும் புனருத்தாரண நடவடிக்கைகள் காரணமாக இந்த சேவை வந்து இன்றைக்கு தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. கோ ட்ரெயின் மற்றும் யூபி எக்ஸ்பிரஸிலும் கூட வார இறுதி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பெரி மற்றும் கிச்சனர் கோ லைன்ஸில் சில பகுதிகளில் ட்ரெயின் சர்வீஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. யூபி எக்ஸ்பிரஸுக்கு பதிலாகவும் கோ பஸ்ஸஸ் இயக்கப்படுகின்றன. நிறைய பேருக்கு பிடித்தமான ட்ரோனோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் பரபரப்பாக நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் ட்ரிபியூட் அவார்ட்ஸ் முக்கிய இடம் பெறுகிறது. நடிகைகள் பெனலபி க்ரூஸ் உள்ளிட்ட பலருக்கும் கௌரவங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன. பிரதமர் மார்க் கானியும் கூட டிஃப் நிகழ்வில் இன்று கலந்து கொள்ள இருக்கின்றார். ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டரில் பாரிய அளவில் பணிநீக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சயின்ஸ் சென்டரில் சுமார் 30 பணியாளர்களை, அதிலும் முழுமையாக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பணிநீக்கம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஷோனோ மேயர் தேர்தல் வர இருக்கின்றது. புதிய கருத்து கணிப்பில் தற்போதைய மேயர் ஒலிவியா சாவ் முக்கிய போட்டியாளரான பிராட் பிராட்ஃபோர்டை விட டபுள் டிஜிட் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. சூசைட் அவேர்னஸ் வாக் இன்று இடம்பெறுகின்றது. டிஸ்ட்ரெஸ் சென்டர்ஸ் ஆஃப் கிரேட்டர் ட்ரோனோ ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வாக் ஃபார் சூசைட் அவேர்னஸ் 2026 இன்று காலை சனிசைட் பவிலியனில் தொடங்கி 4.5 கிலோமீட்டர் நடைப்பயணமாக இருக்கின்றது. தற்கொலைகளை தடை செய்வதும் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டவர்களுக்கு தக்க உதவிகளும் வழங்குவதும் தான் இதனுடைய ஒரு விழிப்புணர்வு மற்றும் புரிதலை அதிகரிப்பதற்கான ஒரு நடையாக இது அமைந்திருக்கின்றது. சிட்டியுடைய செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இன்றைக்கும் உங்களுக்கு அவர்களுக்கான சிந்தனையை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். எப்போவுமே யாராவது ஒருவர் இந்த வாழ்க்கைன்ற போட்டியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாலையும் இருப்பாங்க, உங்களுக்கு பின்னாலையும் இருப்பாங்க. இன்னமொருவர் நம்மை விட அதிகம் பெற்றிருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பயணம், வேறு வேறு அனுபவம், நேரம், முன்னுரிமைகள் எல்லாமே வேறு வேறாக இருக்கும். அதனால இன்றைக்கு இன்னமொருவரோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாராமல் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்தாலும் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. சில வாரங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், ஓய்வெடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற அவசரத்திலிருந்து சிறிது விலகி ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் நல்லவற்றை கவனியுங்கள். வாழ்க்கை வந்து ஒரு ரேட் ரேஸ் கிடையாது, அது வெல்ல வேண்டிய ஒரு போட்டியும் இல்லை, அது உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு பயணம். இந்த சிந்தனையை தான் இன்றைக்கு உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். 9:34 ஒலிக்கின்றது பாடல் இது, தளபதி திரைப்படத்தில் இருந்து.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் ட்ரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.

ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6647534450 9. ஸ்காபரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509, 6475344509, 8130 Shepherd Avenue East, Unit 210. இசிஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது 9:50.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ்.
3: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162 4862 4162. Some condition apply.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
7: MJS Gold House
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு 9 மணி வரையில் இசெஃபமில் தமிழ் நேரலை ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். நேரம் இப்பொழுது சரியாக 10 மணி.

ராவணன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்திருந்தோம். 10:06 மிஸ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்த புதிய மனுத்தியாளத்தில் மூலமும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 4168241212 எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. எங்களுடைய யூடியூப் தளத்திலும் உங்களுக்காக காணொலிகள் காத்திருக்கின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பது எங்களுடைய யூடியூப் முகவரி. அதேபோல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் சமூக வலைதளங்களில் ஈஸ்ட் எஃப்எம் டேமல் என்பது எங்களுடைய முகவரி. இதனூடாகவும் கூட நீங்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், எந்த கைபேசியாக இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் செயலியை எந்த தளமாக இருந்தாலும், iOS, Android தளமாக இருந்தாலும் நீங்கள் தரவிறக்கம் செய்து எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்க முடியும். September 13 உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 21°C, ஸ்காபரோ 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 25°C இருக்கப் போகின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய நாளாகவும் ஆங்காங்கவே முகில் கூட்டத்தோடு கூடிய ஒரு நாளாகவும் இருக்கப்போகுது. டொரோண்டோ அண்ட் ஜிடிஏவை பொறுத்தவரையில் எரிபொருளின் விலை இன்று 4% குறைவடைந்திருக்கின்றது. நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்பொழுது ஜிடிஏ பெரும்பாகத்தில் சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 182.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ரட் ரேஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒன்றை நோக்கி நாங்கள் ஓடிட்டே இருக்கிறது. ஏனென்றா நீங்கள் இந்த வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாலேயும் எப்பவும் யாராவது ஒருத்தரோ பலரோ இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பின்னாலேயும் பலர் இருப்பாங்க. எங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது என்பது கொஞ்சம் கூட உசிதமானது கிடையாது. ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய நோக்கம், வாழ்வியல், அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, அவங்களுடைய அனுபவம் எல்லாமே வேறாக இருக்கும். மைண்ட் செட் எல்லாமே வேறையாக இருக்கும். அவங்களுக்கு தேவையானதும் கூட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்னொருவரோடு உங்களை ஒப்பிடுவது என்பது கொஞ்சம் கூட பொருத்தமற்றது. நீங்கள் உங்களை இன்னும் சிறந்தவராக மாற்றிக்கொள்ள எத்தனையுங்கள். ஒவ்வொரு நாளையும் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்தாலும் கூட அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்களுடைய பயணம் உங்களுக்கானது மட்டுமே. உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காதது, நீங்கள் அனுபவமாக வைத்துக் கொள்ளது வைத்துக் கொள்ளாது எல்லாமே உங்களுக்கானது மட்டுமே. அதனை நீங்களே பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது என்பது நீங்களே உங்களை தரம் தாழ்த்தி கொள்வதற்கு சமமானது. இந்த சிந்தனையை தான் இன்று நாங்கள் தந்திருந்தோம். தொடர்ந்து வருகின்ற இந்த மனுத்தியாளத்தில் உங்களுக்காக இந்தியா இலங்கை செய்திகள் கூட கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்து மீஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ. 647-532-2564. Legacy Learning Hub .ca.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

10:24 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்கப் போகின்றோம். நேற்றே சொல்லியிருந்தோம், பிரிக்ஸ் உச்சி மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்கிய சந்திப்புகள் பலவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டினை இந்தியாதான் நடத்தி வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா எல் சிசியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களுடனும் இந்தியாவின் உறவுகள் முக்கிய கவனம் பெற்றிருக்கின்றன. டாடா சன்ஸ் பங்குச்சந்தை பட்டியலிடம் குறித்து முக்கிய முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. டாடா சன்ஸ் தன்னுடைய கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பதிவு நிலையை மாற்ற முயன்ற விண்ணப்பத்தை ஆர்பிஐ நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் நிறுவனத்தின் கட்டாய ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் குறித்து மீண்டும் கவனம் திரும்பியிருக்கின்றது. வளமையாக செப்டம்பரில் குறைய வேண்டிய மின்சார பயன்பாடு, நீடித்த வெப்பம் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக இந்த ஆண்டு தொடர்ந்து உயர்ந்த நிலையில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மின்சார தேவை இன்னமும் அதிகமாகவே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதல்வர் விஜய் யுகே கே சென்று நடிகர் அஜித்தின் சில்வர் ஸ்டோன் கார் பந்தயத்தில் பங்கேற்றது குறித்து திமுக விமர்சனம் செய்திருக்கின்றது. டிவிக்கே இதற்கு பதிலளித்து நண்பரை சந்திப்பதில் தவறு ஒன்றும் இல்லை என தெரிவித்திருக்கின்றது. இருந்த போதிலும் முதல்வர் விஜய் அவருடைய பயணம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று சொல்லப்பட்டது பொய்யாக இருக்கலாம், அது பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கூட திமுக இப்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. 10:25 இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்திருந்தோம். 10:30 இப்ப நாங்க இலங்கை பக்கம் செல்ல போகின்றோம். 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் வீதி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இந்த திருத்தம் தொடர்பான அரசியல் விவாதம் தற்பொழுது தீவிரமடைந்து இருக்கின்றது. பதவி அதிகாரம் அல்லது குடும்ப பின்னணி எதுவாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தினை ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கின்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கி மாகாண சுகாதார சேவைகளை மேம்படுத்த 6.7 பில்லியன் ரூபாய் நிதியுதவி திட்டத்தினை தொடங்கியிருக்கின்றது. 9 மாகாணங்களும் இதில் பயன்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் சுமார் 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்க திட்டமிடப்பட்டு இருக்கின்றது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் செப்டம்பர் 14 தொடக்கம் 16 தாய்லாந்துக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொள்கின்றார். தொழிலாளர் ஒத்துழைப்பு, சுற்றுலா மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருக்கின்றன. 25 நாடுகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட ஓட்ட வீரர்கள் பங்கேற்ற பெரிய அளவிலான ஓட்ட நிகழ்வு கொழும்பில் நடைபெற்று இருக்கின்றது. இலங்கை செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
7: 416-461-6401.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9

போக்கிரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்திருந்தோம். 10:44 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழியுங்கள் 6475349 ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும்.

பாடலோடு வீக்கெண்ட் முடிஞ்சாச்சும் கூட நிறைவுக்கு வருகின்றது. மீளவும் உங்களுக்காக வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சஹானா மற்றும் நிபாஜினி. மூன்று மறு பொழுதில் உங்கள் எவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாகினி சிவபாத சுந்தரம். பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ந்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.

0: Weekend East FM 102.7 is cool.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: The one and only Weekend Wonder, Weekend East FM.
9: Weekend East FM
8: 102.7. Weekend East FM,
10: the greatest radio station.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும்.
0: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
3: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
3: மனுத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
5: Kill them with your success, bury them with your smile.
6: பாட்டு
7: எல்லாமே இருக்கு.

0: நேரம் 11:02. நன்றி பாகினி. வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் சஹானா, நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் அதே உற்சாகத்தோடு சோத்தோடு அப்படியே ஜெகஜோதியா இருக்கிறேன்.
1: சோத்தோடையா சோத்து
0: எல்லாம் கலந்த ஒரு கலவை.
1: சோறு பத்தி கதை சொன்னேன் காலையிலே, அந்த ஒரு சோறு பற்றி என்று வந்தபோது ஒரு தனி உற்சாகம் தானா வந்துடும் இல்லையா?
0: சோறுனாலே ஞாயிற்றுக்கிழமை,
1: ஞாயிற்றுக்கிழமை வேற
0: சொல்லவே தேவையில்லை.
1: சரி, நாங்களும் தொடர்ந்து இரண்டு மனத்தியாளங்கள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இன்றும் இணைந்திருக்க போகிறோம். ஒரு பிரபலத்தை அழைத்து வந்து அந்த பிரபலம் பற்றி உங்களுக்கு தெரிந்த தெரியாத விடயங்கள், அது மட்டும் இல்லாமல் அழகழகான பாடல்கள் சொல்லி அனைத்தையும் உங்களுக்காக தர இன்றும் நாங்களும் உங்களோடு இணைந்திருக்க போகின்றோம்.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: வெளியே காலநிலை தற்போது 22 டிகிரி செல்சியஸ், 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 26 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 31 இருக்கப் போகின்றது.
0: அந்த தகவலுடன் நாங்களும் இன்றைய நாள் ஒரு பிரபலத்தை அழைத்து வந்திருக்கின்றோம். எப்பவும் போல நாங்களும் ஒரு சின்ன ஒரு ஒளி வடிவத்துல வந்து இந்த பிரபலம் யார், யார பத்தி இன்றைய நாள் நாங்க கதைக்க போறோம் அப்படின்றது
1: கெஸ்டிங்லயே வச்சுட்டு நாங்க வந்து
0: அப்படியே ஒரு திகில்லே வச்சிருப்போம்.
1: நிச்சயமா
0: அந்த வயல் யார் அப்படின்றத வந்து நாங்களும் கேட்டுடலாம்.
2: இவங்கதான் சிங்கர் சின்மயி. இவங்க பாடின ஃபர்ஸ்ட் பாட்டுக்காகவே நேஷனல் அவார்டு வரலும் வாங்கியிருக்காங்க. அப்படி இவங்களோட பியூட்டிஃபுல்லான வயசுல பாடுகிறதுனா ஒரு 6 தான் இந்த பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 6 குருமொழியில இருந்து இந்த வைபான சாங். இந்த லிஸ்ட்ல 5 96 மூவில இருந்து இந்த பியூட்டிஃபுல்லான லவ் சாங். இந்த லிஸ்ட்ல 4 வாகை சுடுவா மூவில இருந்து இந்த மெலோடிக் சாங். இந்த லிஸ்ட்ல 3 ஹாரிஸ் ஏரியா மியூசிக்ல இந்த சூப்பரான லவ் சாங். இந்த லிஸ்ட்ல 2 சிவாஜி மூவில இருந்து இந்த மேசிவான சாங். இந்த லிஸ்ட்ல 1 ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல உங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான சாங்.
0: அந்த வகையில் இன்றைய நாள் நாங்களும் சின்மை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: ஒரு குரல், ஒரு பாடல், ஒரு நினைவு என்று சொல்லி தமிழ் சினிமாவின் இனிமையான குரல்களில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் பாடகி சின்மை ஸ்ரீபாதா. இவர் வந்து பாடி ஏராளமான அழகழகான பாடல்கள் இருக்கிறது. ஒரு தெய்வம் தந்த புவையில் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து வாராயோ வாராயோ சரசர சாரக்காற்று என்று சொல்லி எல்லா பாடலும் அவர் ஒரு தனி உணர்வை நமக்குள் கடத்தும் குரலாக தான் சின்மை ஸ்ரீபாதன் குரல் இருக்கின்றது.
0: ஆமாம், நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் பாடகியாக மட்டுமல்லாமல் பிங் கலைஞராகவும் பல மொழிகளில் பணியாற்றிய திரைமையாளர்களாகவும் திகழும் சின்மையின் இசை பயணத்தை பற்றி தான் இன்றைய நாள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் மட்டுமல்ல, அவரை பற்றி நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே இன்றைய நாள் 2 நாங்கள் உங்களுடன் அடுத்தடுத்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். 2 இன்று சின்மை ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு நீங்களும் முனைந்திருக்க முடியும்.

0: நேரம் 11:11 ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: சின்மய ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியாகத்தான் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சின்மய ஸ்ரீபாதாவின் இசைப்பயணம் திரைப்படங்களிலிருந்து தொடங்கவில்லை, சிறுவயதிலிருந்தே இசையில் பயிற்சி பெற்றவர் தான் சின்மய். அது மட்டுமில்லாமல் ஒரு டிவி ஷோவில் வந்து பங்கேற்று வெற்றி பெற்றவராகவும் இருக்கின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஸ்ரீனிவாஸ், சிங்கர் ஸ்ரீனிவாஸ் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதுவே இவரது பிளேபேக் கரியருக்கு முக்கியமான ஒரு கதாவாக அமைந்திருக்கின்றது.
0: ஆமாம், அது மட்டுமில்லாமல் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்பே சின்மை அதாவது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இசைத்துறையில் ஒரு நல்ல ரெகக்னிஷன் பெற்றிருந்தார். கிடைக்கும் வாழ்க்கை வரலாற்று தகவல்களில் கசல்ஸ் மற்றும் கிளாசிக் மியூசிக் பிரிவுகளில் இளம் வயதிலேயே விருதுகள் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் அவரது ப்ரொஃபஷனல் மியூசிக் ஜேர்னி சினிமாவுக்கு முன்பே தொடங்கியிருப்பதாகவும் தெரிய வருகிறது.
1: எனவே இப்படி சின்மையை பற்றி ஏராளமான விஷயங்கள், அதுவும் அந்த அழகழகான பாடல்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு மனத்தியாளங்களும் எங்களுக்கு உண்மையாக இரண்டு மனத்தியாளங்கள் காண போதாது,
0: எக்கச்சக்கமான
1: பாடல்கள் இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு ஒன்றொன்றாக நாங்களும் தரப்போகிறோம். எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். இது எஸ்எஃப்எம் வானொலியில் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். கம்ப்யூட்டர் டேபிள் $50, சிங்கிள் பெட் $100, மெட்ரஸஸ் ஃப்ரம் $50, கம்ஃபர்டர் செட் இன்க்ளூடிங் பிலோ $75, ஸ்பெஷல் பிரைஸ் சோஃபா $499. சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.

0: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ் பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
6: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is சித்ரா செல்வநாதன் from பிரேமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
8: Weekend, Weekend, East FM 102.7.

0: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
1: ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஆர் அ லாட் மோர் ஜாய்.
2: அட வெச்ச பாட்டு என்ன ஞாபகம் இருக்கா?
1: ஐ திங்க் என்ன உயிர் தோழிய பாடுறதுக்கு முன்னாடி ரஹ்மான் சார் வாஸ் பிளேயிங் த ராகா ஃபார் அ வைல். Yeah. And I was in tears. I was crying. I was weeping by the time. And my sinuses were blocked. என்னாச்சு? ஓ சரி, ஓகே, டேக் சம், யூ வில் ஹேவ் சம் காஃபி அண்ட் கப். பிகாஸ்
2: வாட் அபவுட் இட் டு யூ திங்க்
1: தேர் இஸ் சம்திங் வெரி எவோகேட்டிவ் அபவுட் த ராகா அண்ட் ஹவு அண்ட் இஃப் சாருகேஷி கேன் மூவ் மீ அட் எனி டைம்

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
9: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are
10: you? Weekend East FM.
9: 102.7. Weekend East FM.
11: The greatest radio station.

0: நேரம் 11:42 இசவம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஒரு பாடகியின் குரலை நாங்கள் கேட்கும் போது அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் அந்த பாடகியை பற்றி எத்தனை முறை நாங்கள் யோசிச்சிருப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில குரல்கள் பாடலை பாடிவிட்டு கடந்து போய்விடும். ஆனா சில குரல் பாத்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரமாக மாறி, ஒரு காதலாக மாறி, ஒரு நினைவாக மாறி, சில நேரங்களில் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் சின்மையினுடைய குரல்.
0: ஆமா, பல மொழிகளில் பாடியவர் தான் சின்மை. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி உள்ளிட்ட பல மொழிகளில் சின்மை பல மொழிகளில் பாடியிருக்கின்றார். பல மொழிகளில் சரியான உச்சரிப்பும் குரலை தேவைக்கேற்ப மாற்றியமைக்கும் திறனும் அவரது முக்கிய ஸ்ட்ரென்த்ஸாக இருக்கிறது. அதாவது ஒரு பாடல் வந்து இன்னொரு மொழியில பாடும் பொழுது அந்த உச்சரிப்புன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நாங்கள் தமிழ் பாடல்கள் கேட்கும் பொழுதே வந்து உச்சரிப்பு கொஞ்சம் இதாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஏன் இப்படி பாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு யோசனை வரும்.
1: அதுவும் குறிப்பா ஒரு இன்டர்வியூலையும் பார்த்திருந்தேன் சானா, அந்த எப்படி அந்த பல மொழிகளில் மாத்தி மாத்தி ஒரே பாடலை எப்படி பல மொழியில பாடுறேன்னு சொல்லி அவங்க அதுல பாடி காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உச்சரிப்பும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடியுலேஷனையும் மாத்தி மாத்தி பாடியிருப்பாங்க. அந்த திறன் கொண்டவங்க தான் சின்மையாக இருக்காங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் லாக்டவுன் காலத்துல வந்து இவங்க ஒரு சிங் ஃபார் சேரிட்டி என்ற ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கிறார்களாம். அதன் மூலம் ரசிகர்கள் தேவையுள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக சின்மை என்ன செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தா பர்சனலைஸ் சாங்ஸ் மற்றும் விஷஸ் அனுப்பியிருக்கிறாங்களாம்.
0: ஆமாம், இந்த முயற்சியில் வந்து 3000 மேற்பட்ட சாங்ஸ் வீடியோஸ் உருவாக்கப்பட்டதுடன் சுமார் 1 கோடி மதிப்பிலான உதவிகள் தேவைப்பட்டவர்களை சென்றடைந்ததாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஒரே நாளில் 85 மேற்பட்ட ரிக்வஸ்ட் வந்ததாகவும் சின்மை வந்து பகிர்ந்திருக்கின்றார்.
1: அதாவது இசை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இது ஒரு சமூக நலனுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க முடியும் என்பதை தான் இந்த சிங் ஃபார் சேரிட்டி முயற்சி எடுத்துக்காட்டியிருக்கிறது. இந்த முயற்சியை செய்தவர் சிங்கர் சின்மை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.
0: நேரம் 11:44 ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: இந்த இந்த பாட்டு வந்து இன்றைக்கு இன்னும் ஸ்பெஷல் சஹானா. இது உங்களுக்காகவே ஏஆர் ரஹ்மான் போட்ட பாடல்,
1: எனக்காகவே எழுதப்பட்டு எனக்காகவே
0: போடப்பட்டு போடப்பட்டு சின்மை உங்களுக்காகவே பாடிய பாடல நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம்.
1: அப்படியே அப்படி குழுகுழுன்னு இருக்கு.
0: அந்த பாடல் வந்து சஹானாக்கான ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் இந்த சஹானா பாடல் வந்து சின்மையின் கரியரில் ஒரு முக்கியமான பாடலாகவும் கருதப்படுகிறது. இந்த பாடலுக்கு அவருக்கு ஏராளமான ரெகக்னிஷன் அவார்ட்ஸும் கிடைத்திருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இதில் வர்ற அந்த சாஃப்டான ஒரு கண்ட்ரோல் வோக்கல் டெலிவரி இது எல்லாத்தையும் வந்து இந்த வெளிப்படுத்திய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிக் வாய்ஸ் என்ற இமேஜை தாண்டியவர் தான் சின்மை. சின்மையின் குரல் காதல் பாடல்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தாலும் கூட அவரது பாடல் திறமை அதைவிட மிகவும் பரந்ததாக இருக்கிறது. முக்கியமாக இந்த ஃபோக் கர்நாடக இசை சார்ந்த மெட்டுக்கள், துள்ளலான வணிக பாடல்கள், இமோஷனல் ட்ராக்ஸ் மற்றும் ஹிந்தி ரொமான்டிக் பாடல்கள் என பல்வேறு ஸ்டைல்ஸை வந்து அவர் சிறப்பாக பாடியிருக்கின்றார். நாங்கள் இப்போ ஒரு பாட்டு கேட்டாலே இப்போ இந்த பாட்டு பாடினது சின்மையா இல்லை இந்த பாட்டு பாடினது சின்மையானு எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு.
0: நிச்சயமா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பாடக்கூடியதான் சின்மையாக இருக்கின்றார்.

0: பாட்டு நாள விஷயம்.
1: செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சியோன்டாக்ஸ்.ca.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.

0: நேரம் 12:01. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நாள் சென்னை ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தொடர்ந்தும் நீங்கள் eastfm.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 4162412122 மற்றும் eastfm 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் உடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே காலை 23°C உணர்ல 28°C இருக்கின்றது. அதே வேளையில் இன்றைய நாள் 4% எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்றது.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலைங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509, 6475344509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
0: நேரம் 12:03, சென்னை ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாய பாய மழை நப்பா.

0: என்னைக்கோ நீ
1: இந்த கடைசி அவ பாடினது என்னன்னு தெரியுமா? என்ன சொல்ல வரேன்,
2: நீங்களே ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்துல எல்லாம் தலையிடுறது
1: இல்ல, பிரச்சனை இல்ல, ஸ்கிப் ஆயி ஸ்கிப் பண்ணி போயிருவோம். இத நான் உங்களுக்கு தெரியுமாக்குன்னு நினைச்சேன்.
2: இல்ல பரவாயில்ல, நாங்க தனியா காய்ச்சிக்கலாம். 12:09 நீங்களும் எஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சின்மய ஸ்பெஷல் ரெட் காப்பர் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஆமா, அந்த வகையில் நாங்களும் சின்மை பற்றி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இசைக்கு அப்பாலும் பல துறைகளில் ஆர்வம் கொண்ட சின்மை சைக்காலஜி படித்ததுடன் வெப் டிசைன் மற்றும் ஒடிசி நடனத்திலும் வந்து பயிற்சி பெற்றவராக இருக்கின்றார்.
2: பன்முகத்திறன் கொண்டவராக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 2006 சிலினொரு காதல் படத்தில் பூமிகாவுக்கு டப்பிங் செய்ததன் மூலம் வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் அறிமுகமானார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா த்ரிஷா, சமந்தா, தமன்னா, ஷமீரா ரெட்டி உள்ளிட்ட முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்து தனக்கென ஒரு டப்பிங் கரியரையும் உருவாக்கியவர் தான் சின்மையாக இருக்கின்றார்.
1: ஆமாம், 2023 லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு மீண்டும் டப்பிங் செய்து 2024 அதாவது 2024 திரைப்பட இந்த படத்துக்காக அவர் விருதும் பெற்றிருந்தார். அதாவது பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரெக்கக்னிஷன், அதுக்கான ஒரு விருதை அவர் பெற்றிருந்தார்.
2: பாடகியின் தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் விருதுகள் பெற்றிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக இந்த டப்பிங் என்று சொல்லும் பொழுது அந்த கதாபாத்திரத்தின் வயது, குணநலன், உணர்ச்சி மற்றும் காட்சியின் அந்த மூட் கேட்ப மாதிரி குரலை மாற்றும் திறன் கொண்டவர் தான் சின்மையை. ஒரே குரல் மூலம் பல கதாநாயகிகளின் ஸ்கிரீன் ஐடென்டிட்டியை உருவாக்கிய தனித்துவமான கலைஞர் தான் சின்மையாக இருக்கின்றார்.
1: ஆமாமா, பிளேபேக் சிங்கர் மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ற இரு முக்கிய அடையாளங்களுடன் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார் சின்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு அவர் பயணித்த ஒவ்வொரு துறையிலுமே வந்து அவருக்கான அந்த அங்கீகாரம் என்பது வந்து கிடைத்திருக்கு.
2: இப்படி பன்முக திறன் கொண்டவராகத்தான் இருக்கின்றார் சின்மை.

0: Weekend Vibration. East FM 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: East from Tamilian, red carpet in, best of the best, best of the best.
10: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
11: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
10: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
11: போட்டே ஆகணும்.
12: Everything that was going on with Devan Thandapuve, and they said my voice conveyed it. I was not given a story background, and even if they had tried to do that when I was 15, it wouldn't have. எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது அப்போ. How am I supposed to understand motherhood longing and a child denying to accept you? அதெல்லாம் எப்படி புரியும்? ஏன்னா நானே குழந்தை.

0: நேரம் 12:26. சின்மை ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: குறிப்பாக இந்த பாடல், ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பற்றி நாங்கள் பேசியே ஆகணும் சஹனா. சின்மையின் திரைசை பயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுதான் இந்த பாடல். 17 வயதில் அவருக்கு கிடைத்த ஏஆர் ரஹ்மானின் இந்த வாய்ப்பு, 2002 மணிரத்னம் இயக்கிய இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் இவர் பாடிய இந்த பாடல், ஒரு தெய்வம் தந்த பூவே பாடல், அவரது குறிப்பிடத்தக்க பிளே பேக் அறிமுகமாக அமைந்திருந்தது. அதுவும் முதல் முக்கியமான பாடலே ஒரு பெரிய டிரெக்டர் கம்போசர் கூட்டணியில் அமைந்தது, அவரது கரியரின் சுவாரஸ்யமான ஒரு தொடக்கமாகவும் அமைந்திருக்கின்றது.
0: ஆமாம், இளம் வயதிலேயே கிடைத்த இந்த பெரிய வாய்ப்பு சின்மையின் குரலை திரையுலகில் அறிமுகப்படுத்தியது. அந்த பாடலின் வெற்றியைத் தொடர்ந்து அவரது குரலும் திறமையும் பரவலாக கவனிக்கப்பட்டு அவர் ஒரு முன்னணி பிளேபேக் சிங்கராக உருவெடுக்க இது வந்து வழிவகுத்திருந்தது.
1: அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் பாடலிலேயே அவருக்கு வந்து அங்கீகாரம் விருதும் கிடைத்திருந்தது. இந்த பாடலுக்காக அவருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு உள்ளிட்ட பல அவார்ட்ஸும் கிடைத்திருந்தது. அதாவது ஒரு திரைப்பட பாடகியாகிய அறிமுகமான ஆரம்ப காலத்திலேயே அவரது குரல் கவனிக்கப்பட்ட விஷயம். அதுவும் இந்த பாடல் வந்து மனதை தொடும் ஒரு நல்ல ஒரு பாடலாகவும் அமைந்தது.

0: ஐரோப்பாவுக்கான தனது 3 நாள் பயணத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் கனடிய பிரதமர் மாக்கானி ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரையும் முதன்முறையாக நேரில் சந்திக்கவுள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், செயற்கை நுண்ணறிவு, அத்தியாவசிய கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என கனடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன. தாவேகாவுக்கு ஆதரவில்லை என்பதனால் திமுகவுக்கு ஆதரவு என அத்தரமில்லை என்று அவை தெரிவித்துள்ளன. அதன்படி மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் தாவேக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி தற்போது உருவாகியுள்ளது.
0: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர அரசை கண்டித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் இதில்
2: பங்கேற்றுள்ளனர்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1656 8 95 52.
3: அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426 416-788-2426.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
8: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: நேரம் 12:44, சென்மாய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கேல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509, 6475344509, 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
0: அந்த வகையில் சின்மயை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாலிவுட்டில் நுழைந்த விதம் என்று பார்க்கும்பொழுது சவுத் இந்தியன் சினிமாவில் ஆரம்ப வெற்றிக்கு பிறகு ஹிந்தி சினிமாவிலும் பாட தொடங்கியிருக்கின்றார். மங்கள் பாண்டே த ரைசிங் படத்தில் ஹோலி ரே அவரது பாலிவுட் பிளேபேக் டெபியூட்டாக குறிப்பிடப்படுகிறது. பின்னர் குரு படத்தின் தேரே பினா, அதாவது தமிழில் வந்து ஆறுயிரே என்ற இந்த பாடல் மற்றும் மையா மையா பாடல்கள் அவரை ஹிந்தி ரசிகர்களிடம் பிரபலப்படுத்தியிருந்தன.
1: அதுவும் குரு படத்தின் இந்த குறிப்பான இந்த தேரே பினா என்ற பாடல் அவரிடம் முக்கியமான பாடல்கள் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரஹ்மானுடன் தொடர்ந்து பணியாற்றியதன் மூலம் அவரது குரல் சவுத் இந்தியன் பிளேபேக் சிங்கர் என்ற வரம்பை தாண்டி தேசிய அளவில் அறியப்பட்டது. கணத்தில் முத்தமுட்டால் முதல் குரு, சிவாஜி, எந்திரன் போன்ற படங்களில் வரை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சின்மையில் பல முக்கியமான பாடல்களை பாடியிருக்கிறார். அவரது குரலே ஒரு கண்டெம்பரரி தமிழ் மற்றும் ஹிந்தி பிலிம் மியூசிக்கின் முக்கியமான ஃபீமேல் வாய்ஸில் ஒன்றாக உருவாக்கியதில் இந்த இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சின்மை இந்த கொலபரேஷன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.

0: நேரம் 12:51. சின்மாய் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கின்றோம். பாடல்களில் ஒரு குரல், திரையில் இன்னொரு குரல், தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளர், பல மொழிகளில் பாடும் ஒரு கலைஞர், பல கதாநாயகிகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட், ஏராளமான விருதுகள், இவ்வளவு முகங்களை கொண்ட ஒரு கலைஞரை தான் நாங்கள் இன்று அழைத்து வந்திருந்தோம் ரெட் காப்பட் நிகழ்ச்சியில். சின்மய ஸ்பெஷல் ரெட் காப்பட் நிகழ்ச்சியாக ஏராளமான அழகான பாடல்களோடும் நீங்கள் இணைந்திருந்தீர்கள்.
0: எக்கச்சக்க பாடல்கள் இருக்கிறதா, அதுல வந்து குறிப்பிட்ட சில பாடல்களை தான் எங்களால் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள வந்து கொண்டு வர முடிஞ்சது. கேட்டுக்கொண்ட நேயர்களும் வந்து ரசித்திருப்பீர்கள் அப்படி என்று நம்பி நாங்களும் நிகழ்ச்சியை நிரப்பு கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். இதே மாதிரி மீளவும் ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்
0: மற்றும் சஹானா லிங்கநாதன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-9-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வர இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
0: எட்டு கயிறுகளோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
0: சிகரம் தொடு.

0: ஞாயிற்றுக்கிழமை
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு ஈஸ்டர் ஃபெமினல் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அப்படித்தானே?
0: எப்பவுமே மகிழ்ச்சி தான்,
1: எப்பவுமே மகிழ்ச்சி. ஆனா சொல்ல அந்த சுருதி இல்லாம இருக்கு.
0: சுருதியோடு சொல்லணுமா?
1: இல்ல வளமையா உள்ள இல்ல இருக்கிற மாதிரி இல்லன்ற
0: இல்ல கொஞ்சம் அந்த எட்டு கயிறையும் தூக்கிட்டு வந்ததுல கொஞ்சம் களைப்பா இருக்கு.
1: ஓ, கயிறு நீங்க தூக்கிட்டு வந்து அவ கயிறு ஈரமா இருந்ததோ?
0: இல்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷா காஞ்சி நல்ல புதுசா இருக்கு.
1: அப்ப பாரமா இருக்காது?
0: பாரமா தான் இருந்தது.
1: பாரமா தான் இருந்தது. எனக்கு தெரியுது, ஒரு கேள்வி அப்படிதான் இருக்கு, அதான் நினைச்சிருப்பீங்க. சரி, அதே போல் எட்டு கயிறுகளை நாங்கள் சுமையோடு தூக்கிட்டு வந்திருக்கிறார் சுரேகா. எனவே அந்த இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்தவுடன் அந்த கேள்வி இரண்டு முறை நாங்கள் சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து 6 பதில் 3 3 3 3 சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்ற விட்டு அதே போலவே சிகரம் தோட்ட பாடல உங்களுக்கு தருவோம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165444040.
1: 24 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இன்றைய பொழுது அமைந்திருக்கிறது. 29 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு வேலை 13 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும் என்றும், நாளை நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்.
0: நீங்கள் ஈஸ்ட் FM.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7.
1: 416-824-1212 என்பது ஈஸ்ட் FM தொடர்புகளுக்காக பயன்படுத்துகின்ற இலக்கம். அதே போலவே ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரம் 1:03
0: அழைக்க தயாராகலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165444040.

0: ஒரு ஃபீலிங் கூட தொடங்கியிருக்கு
1: நிகழ்ச்சியை. ஆனாலும் நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு அதானே நாங்கள் போடுறோம்.
1: அதுதான் நல்ல பாட்டை தான் ஈஸ்ட் எஃப்எம் எப்பவுமே தரும்.
0: இந்த நிகழ்ச்சியும் வந்து அப்படி தான் தரும். 1:09 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் இணைந்து சிகரத்தை தொடலாம். அதுக்கு கயிற்றை தொட வேண்டும். அந்த கயிற்றை தொடுவதற்கு 8 இலக்கம் இருக்கிறது. அதில் ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் கேள்வியை சொல்வோம் 2 முறை. சரியா? நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு ஒவ்வொரு கேள்வியும் 6 பதில்களை கொண்ட கேள்விகளாக இருக்கும். நீங்கள் 3 நாங்கள் 3 பதில்களை சொல்வோம். மாறி மாறி மாறி மாறி சொல்லுவோம். உங்களுக்குலாம் தெரியும், கடை நாளாக போயிட்டு இருக்க நிகழ்ச்சி, கடை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, வெல்றீங்க, சிகரம் தொட்டு பாடலாம் கேட்குறீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அதே தான், மாற்றம் எல்லாம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் நாங்கள் அப்பப்போ செய்வோம். அந்த மாற்றங்களை நான் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் அழைக்கணும். 4165544040 வழியாக
1: Everest Furnitures வழங்கும் Back to School Mega Sale. Computer table $50, single bed $100, mattresses from $50, comforter set including pillow $75, special price sofa $499. Sofa sets, bedroom sets, dining sets, mattresses, tables, chairs, அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் வழங்கப்படுகின்றன. 80 Finch Street ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.

0: 1:16 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் சிங்கிள் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலேஷன், வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மோனிக் சரண் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இன் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210. சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து சிகரத்தை தொடலாம். அதற்கு நீங்கள் கேள்வியை தொட வேண்டும், இலக்கத்தை தொட வேண்டும். எனவே அதற்கு அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
4: பண்றது 5 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
5: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
11: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
10: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
12: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
13: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: 6:25 இஸ் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சில பாட்டுகளுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்ய முடியாது, இசை தனியா, வரிகள் தனியா, பாடினவங்க தனியா, இசையமைத்தவர்கள் இசையமைத்தவர் தான் ரெண்டாவதா சொல்லி முதலாவது சொல்லியிருக்கணும், அது வேற. ஆனா இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். ஆனா சில பாட்டுக்கு மியூசிக்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம், அந்த லிரிக்ஸ் எல்லாம் யோசிக்க
0: மாட்டோம்.
1: அப்படி அதை ஒரு சில பாட்டுக்கு தான் அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு.
0: நல்ல பாடல்.
1: சரி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர் வணக்கம்.
2: வணக்கம் உடுப்பட்டியூர் ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓஹோ, இந்த வீட்டோட தொடஞ்சு வந்திருக்கோம். நீங்க இருவரும் நல்ல மாசாஞ்சு
1: நல்ல சோமா இருக்க. அவரோட வாய்ஸுக்கு ரிபோவ் எல்லாம் போட்டு வச்சிருக்க, போட்டு எக்கோ எல்லாம் போட்டு சும்மாண்டு வச்சிருக்காரு பாருங்க. அப்படி
2: கேக்குது
1: வச்சிருக்காரா? சரி, உங்களுக்கு என்ன காயிற இலக்கம் வேணும் சொல்லுங்க.
2: என்ன இலக்கம் உங்கள்ட்ட இருக்கிற சொல்ல முடியுமா?
0: நீங்க உங்களுக்கு பிடித்த இலக்கம் சொல்லுங்க, இருந்தா நாங்கள் தருவோம். தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் முன்னணி நடிகைகள் 6 பேர் சொல்லுங்கள். தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் முன்னணி நடிகைகள் 6 பேர் சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். சாய் பல்லவி,
2: ராதிகா,
1: திருத்தலாம்,
2: தேவஜானகி, மற்றது நயன்தாரா, தேவஜானகி,
1: திருத்தலாம்,
2: தினேகா. கொஞ்சம் கஷ்டமா போச்சு,
1: கொஞ்சம் இல்ல பெரிய பெரிய கஷ்டமா போயிட்டு.
0: நயன்தாரா சொன்னார், அதை
1: நயன்தாரா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம். நயன்தாரா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம். ராதிகாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்வோமே. இப்ப தாய் கிளவில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தான் மெயினான ஒரு கேரக்டரா வந்திருப்பாங்க. சரி, அதைத்தான் கதாநாயகி என்று எடுத்துக்கொள்வோமே. அப்ப ரெண்டு குடுத்து தேவையான எடுத்துக்கொள்ள முடியாது.
2: நன்றி.
1: தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்க முன்னணி நடிகைகள் 6 பேர் நாங்க கேட்டிருந்தோம். அதுல நயன்தாரா இருக்கிறாங்க, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சாய் பல்லவி, கீர்த்தி சுரேஷ், துஷாரா விஜயன், ராஷ்மிகா மந்தனா, பூஜா ஹெக்டே, அதே போல நித்யா மேனன். இவங்களை தவிர வேற யாரும் இருந்தா நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க.
0: சொல்லலாம்.
1: சரி, 1:27 நீங்கள் உங்களோட ரஷ்யா கிடைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவையும் ஈரானையும் ஒப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கனடாவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும் இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அது நடக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தொடர்பில் திமுக எம்பி ஆர் ராசா வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ஆபாச பேச்சுதான் உங்கள் ஆயுதமா என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல், துரோகம், பொய்கள் பற்றிய குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் திமுக ஆபாச பேச்சினை கையில் எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஆர் ராசாவின் பேச்சினை அடுத்து அவதூறு கருத்துக்களை கண்டிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
1: இலங்கையின் கடந்த கால ஊழல் அரசியலுக்கு இனி ஒருபோது இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மஹிந்த ராஜபக்ஷ உயிரோடு இருக்கும் போதே நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டுமென பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன சூளுரைத்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4165352323 4165352323.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமத் தம்சீன் 437-860-7002 437-860-7002. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163345463. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தருகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:45 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கலகலப்பாக சிகரத்தை தொடலாம். அதற்கு காயிற்று இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எனவே காயிற்றை தெரிவு செய்தால் கேள்வி என்னன்னு சொல்வோம். 2 தடவைகள் கேள்விகள் எங்களால் உங்களுக்காக சொல்லப்படும். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து, இருவரும் என்பது நானும்
0: அவர்
1: வாரவங்க வார நேர்கள் இணைந்து 6 6 3 3 3 பிரிப்புமே என்ன.
0: அது அந்த கேள்வியை வந்து வடிவா கேட்டாலே பதில் வந்து தன்னால வந்துடும்,
1: தன்னால வந்துடும்.
0: அந்த கேள்வியை வந்து வடிவா கேட்கும்.
1: இவ்வளவு காய்க்கிறீங்க சுரேகா, ஒரு போன் எடுத்து ஒரு நம்பரை சொல்லி ஒரு பதிலை சொல்லி தான் பாருங்களேன்னு நான் சொல்லல,
0: நேர்கள் சொல்றாங்க சொல்லு.
1: எனவே நீங்களும் வரலாம், சரியான பதிலை சொல்லி சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 18818 1 4 6 7 5 4 8 8 8 1 4 6 7 5 4 8 8 1 4 6 7 5 4 8 8 1 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 camsonics.com.
0: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
5: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM,
6: the greatest radio station.

0: நினைச்சாலும் போய் சாப்பிடல சுரேகா.
1: என்ன சொல்ல வரீங்க?
0: ஒண்ணுமே சொல்ல வரல. நினைச்சாலும் சாப்பிடல. எவ்வளவு ஆசையா கூப்பிடுறா ஜானகி.
1: அத சொல்ல வரீங்க, ரெண்டு பேருமே இல்ல இப்ப.
0: அது வேற. இப்ப இதுல இருந்துட்டு சாப்பிட வாரீங்களான்னு எங்க போய் சாப்பிடுறேன், அதைத்தான் சொல்றேன்னா வாய்ப்பே இல்லை. சரி, 1:59 நிமிடம் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: ஒரு முடிவுக்கு வருவாங்களாண்ட வதச்சி அவர் நீ பாட்டுற மாதிரி இல்லை, இவர் நீ பாட்டுற மாதிரி இல்லை.
1: இந்த மனத்தியாலத்தை வந்து ஒரு பக்தி மயமா ஆரம்பிச்சிருக்க
0: தெய்வீக கடாட்சம். 2:06 சிகரம் தொடு கெடுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடுகள் நீங்களும் இணைந்து சிகரம் தொடுவதற்கு நீங்கள் கைத்தை தொட வேண்டும். அதான் முதலாவது டாஸ்க். நீங்க அதான சொல்லுவாங்க, முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணல்
1: தொட்டுருவீங்க,
0: லேசாவும் இருக்கும். அதே மாதிரி தொடுங்க இலக்கத்தை, அழைக்கலாம்.
1: 416-554-4040.
0: 26 degrees செல்சியஸ் ஆயிருக்குது, 31 உணர்கின்றோம். பிரகாசமான ஒரு நாளாக இருக்கிறது. மழை பெய்யும்னு சொன்னாங்க, ஆனால் பெய்யுற மாதிரி தெரியல. இருந்தாலும் பிற்பகல் வேளை 1 millimeter வரையிலான ஒரு மழை தூறல் இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. 19 degrees செல்சியஸ் ஆயிருக்கும் என்றும், அதே போலவே நள்ளிரவு 13 degrees செல்சியஸ் ஆக உடல்நிலை வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளைய நாள் திங்கட்கிழமை எந்த விதமான முயலே இல்லை, வானத்தில் சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்க போதும். 20 degrees செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 15 degrees செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கலந்து இருக்கும். சூரியன் இருப்பார், முகில் இருக்கும், மழை இருக்கும், இடியுடன் கூடிய மழையும் இருக்குமா. 5 millimeter வரையிலான மழை பொழிவு இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. 23 degrees செல்சியஸ் ஆக செவ்வாய்க்கிழமை அதை கூடிய வெப்பநிலை இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. இதுக்கு மேலே போக தேவையில்லை, நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: 2:12 ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சொல்லுங்க, ஏதாவது சொல்ல பாருங்க. சொல்லுங்க.
1: இல்ல, அதான் உங்களை சொல்ல விட்டேன்.
0: இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஸ்ருதி வருதா, லயம் வருதா, இதை பத்தி தானே ஏதோ கதைக்க போறீங்க?
1: இல்ல இல்ல, அதை நாங்க புறக்கணும். ரத்னாவோட கதைப்போம். ரத்னா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரைக்கும் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறோம். பிரச்சனையை தலைக்கு போட்டுக் கொள்ளாம இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறோம். எந்த
1: பிரச்சனையை தலைக்கு போட்டுக் கொள்ளாம இருக்கிறோம். I like it.
0: எந்த கைட்ட தெரிவு செய்யலாம் இன்றைக்கு சிகரம் தொடுவதற்கு?
2: நாலா பக்கம் நம்பர் 4.
0: நடிகர் விஜய் நடிப்பில் இறுதியாக வெளிவந்த படங்கள் 6 சொல்லுங்கள். நடிகர் விஜய் நடிப்பில் இறுதியாக வெளிவந்த 6 படங்கள் சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பைரவா,
2: ஜனநாயகன்,
1: சர்க்கார்,
2: லியோ,
1: பீஸ்ட்,
2: பெஸ்டா. எப்பமா
1: இன்னொன்னு சொல்லணும்?
2: ஏதாவது ஒன்று சொல்லணுமா?
1: என்ன
2: நடந்தது?
1: நன்றி,
2: நன்றி,
1: வணக்கம். சரி, விஜய் நடித்த இறுதி 6 படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்தேன். அதை கீழே இருந்து மேல போவோமே. ஜனநாயகன் 2026, 2024 கோட், 2023 லியோ, 2023 வாரிசு, 2022 பீஸ்ட், 2021 மாஸ்டர், 2019 பிகில், 2018 சர்க்கார், 2017 மெர்சல், 2017 பைரவா. அதெல்லாம் அந்த பைரவாவிலிருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். டக்குன்னு வராதுதான், நியாயம்தான்.
0: செல்வராஜாவின்
1: தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் சிங்கிள் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 6475344509 6475344509 81 30 Shepherd Avenue East Unit 210.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7
4: ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
5: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது. 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ். தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்க்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
6: 6474598669. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகிறது. Smart Tutoring Center 416-726-4417.
7: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
8: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
7: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
8: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
9: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுண்டா, ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது காதன் காதலியா இருக்கலாம், ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறைய பாட்டு இருக்கு, அந்த பாட்டுகள் அனுப்புனாலே போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை,
1: சேர்ந்துருவாங்க
0: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
0: அதுல இந்த சில பாட்டுகள், ஆகாசவாணி நீ ஏன்றாணி, ஒவ்வொரு பதிலுக்கும் பாடு போடலாம்
1: நீங்க,
0: அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி பாட்டுலயே பதில். சரி ஷான், வணக்கம்.
1: நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க ஷான்?
2: சூப்பர் சூப்பர்.
1: எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
2: நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச இலக்கம் வந்தா 7.
1: 7. அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள். அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். கேழ்வரகு, புட்டு,
2: மோதகம்,
0: கொழுக்கட்டை,
2: குரக்கன்மா புட்டு, இடியப்பம், இட்லி.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்க ஆசையா இருக்கு.
1: சாப்பிடத்தான் முடியல, கேட்டுட்டா
0: அதான் கேட்டுதான் அது போ. சொல்லி முடிச்சிட்டா?
1: முடிச்சிட்டீங்க.
0: உங்களோட கோட்டாவை நான் கேட்கல, சொல்றதெல்லாம் சொல்லி முடிங்கன்னு சொல்றேன்.
1: அப்படி சொல்றீங்க
0: அதான். சரி, அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோமே. வாழ்த்துக்கள் சார். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு?
1: வாழ்த்துகள்.
0: அவித்து உண்ணுகின்ற தமிழ் பாரம்பரிய உணவுகள் அதான் முக்கியமான விஷயம். இட்லி, இடியப்பம், புட்டு, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, உப்புமா கொழுக்கட்டை, அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்கு. குழிப்பணியாரம், கேழ்வரகு புட்டு, நனைக்கணும்னு சொல்லாத ராக்கி புட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இலை அடை, பனை கொழுக்கட்டை, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இனிப்பும் இருக்குது, ஆனால் இனிப்பு உரைப்பு இல்லாத சுவையும் இருக்கும், அப்படிலாம் இருக்கும், மொத்தத்தில் இருக்கும் இருக்கும். எனவே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கா
1: 416-554-4040.
3: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca. EastFM தமிழ் செய்திகள்.
0: ஐரோப்பாவுக்கான தனது 3 நாள் பயணத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் கனடிய பிரதமர் மாக்ரானி ஐக்கிய ராச்சியத்தின் பிரதமரையும் முதன்முறையாக நேரில் சந்திக்க உள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், செயற்கை நுண்ணறிவு, அத்தியாவசிய கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என கனடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் தனித்து போட்டியிடவுள்ளதாகவும் அறிவித்துள்ளன. தாவேகாவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்பதால் திமுகவுக்கு ஆதரவு என அர்த்தமில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன. அதன்படி மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி தற்போது உருவாகியுள்ளது.
0: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனூர் அரசை கண்டித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9000.
5: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களானா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. Thank you.
4: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield, Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
0: Lakme Home Singh, Garden Suite, மற்றும் Rental Multiplex Specialist.

0: முதல் மூன்று வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், கலந்து கொண்ட நேர்கள், வெற்றி பெற்ற வெற்றி பெறாத நேர்கள் எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இது செய்யலாம் என்றால் வாராகிழமையும் அதே
1: மாதிரி
0: கயிறோடையும் வரப்போறோம். பிரச்சனை வாரம் வர நான் ஒரு சப்ஸ்டியூட் ஒன்று பண்றேன். நீங்க காவி வந்து கொஞ்சம்
1: கஷ்டப்பட்டுட்டீங்க, ஒரு பாராசூட் அந்த மாதிரி
0: கொஞ்சம் வீட்டுல இருந்து இறக்குற மாதிரி
1: எட்டு கயிறோடையும் நான் வந்து அப்படி
0: பரவாயில்ல, மொட்டை மாடியில் எதுவும் ஃபிளைட் எதுவும் இறக்க கேளுமெண்டா
1: பண்ணி பார்க்கலாம்
0: என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வருகின்ற வாரம் உங்களை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நீங்க தான் சொல்லணும்,
1: நான் தான் சொல்லணும், என்ன நான் தான் விடைபெற போறேன். சஞ்சயன் அப்படியே தான் இருக்க போறாரு. உங்க என்ன ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க இருக்கின்றார். தொடர்ந்து ராஜேஷும் இணைய இருக்கின்றார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. அளிக்கின்ற விளம்பரங்கள் மற்றும் பாடலை தொடர்ந்து ரசிகர் மன்றம் உங்களை ரசிக்க வைக்க இருக்கின்றது.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
5: 416-461-6401.
6: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் FM 102.7.
5: வணக்கம் ராஜேஷ்.
6: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. சஞ்சயன் ஒரே குதூகலமாக இருக்கிறீங்க. குதூகலம் தெரியல எதுக்காக?
5: இன்னைக்கு தான் குதூகலமாக இருக்கு.
6: இன்னைக்கு தான் இருக்கு,
5: இன்னைக்கு தான் குதூகலமாக இருக்கு.
6: கடந்த 3 வாரமாக குதூகலம் இல்லைன்றீங்க.
5: குதூகலம்
6: கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு.
5: ஆனால் அதுலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு.
6: அதை சொல்லுங்க. ஆனால்
5: அது இப்போ இல்லை, அது 4 மணிக்கு தான் சொல்லுவேன்.
6: ஓ, அது என்னங்க?
5: 4 மணிக்கு நான் சொல்கிறேன்.
6: ஓகே, நேர்கள் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்போ
5: என்ன அந்த விஷயம் என்ன என்ன அப்படின்னு சொல்கிறேன். 4 மணிக்கு சொல்கிறேன்.
6: ஓகே
5: சரி, வந்துட்டீங்கண்ணே. அதான் முக்கியம்.
6: சின்ன அப்பப்போ கொஞ்சம் இல்லை ஒரு இடைவெளி விட்டால் தான், ஓ இவன் ஒருத்தர் இருந்தானே எங்கே இருக்கிறானா இல்லையா அப்படின்னு யாருக்கா
5: போயிடுச்சா? அஜித்தும் விஜயும் இணைந்து
6: கரெக்டா சொல்லணும், அஜித்தும் விஜயும் சேர்ந்து ஒன்னா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பதில் வந்துருச்சு, நாங்க நடிச்சிட்டோம் பார் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அந்த நடிப்பு வந்து இப்போ இந்த வீக்கெண்ட்ல நடந்த நடிப்பா இல்ல கடந்த 25 வருடம் நடந்தது நடிப்பா அப்படின்றதான் ஒரு க்வெஸ்சன் தான் இருக்கு.
5: நான் அப்படிதான் நினைக்கிறேன். கடந்த 24 வருஷமும்
6: நான் கரெக்டா சொல்லுங்க பாத்தீங்களா, அதான் புள்ளி வர புள்ளினா நீங்க சும்மா
5: 24 வருஷமும் நான் நடிப்புன்னு தான் நான்
6: நினைக்கிறேன். அப்படிதான் நடிப்பு பண்றீங்க.
5: அது அப்படி அந்த ஒரு இராவ ஃபிட் பண்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த ஒரு
6: சிங்கம் 2 படம் பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. சீன் நல்ல பெரிய ஹிட் படம் தான். அதுல வந்து 2 வில்லன் கோஷ்டி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது ஹரி காமிச்சிருப்பாரு ஒரு வில்லனுக்கும் இன்னொரு வில்லனுக்கும் சரியான போட்டு ரெண்டு பேரும் வில்லன் தான், ஆனா ரெண்டு பேரும் முட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரு பீச் வரமா சைலண்டா மீட் பண்ணுவாங்க. என்ன பார்ட்னர் ரெண்டு கட்டி பிடிச்சிட்டு கப்பா பாத்தீங்களா, ஞாபகம் வந்துருச்சு. ரகுமான இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் இந்திக்காரர் நினைக்கிறாரு பாத்தீங்களா. நம்ம ரெண்டு பேரும் இத மாதிரி இருந்தாதான் வந்து ஊர்ல ஏமாறுவாங்க, மக்கள் ஏமாறுவாங்க, போலீஸ் ஏமாறுவாங்க. பாருங்க நீங்க பாருங்க பிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி சிங்கம் படத்துல வர வில்லனுங்க மாதிரி இந்த ரெண்டு பேரும் வில்லன்களா, அப்படி வில்லன் இல்ல சரி ரெண்டு பேரும் இருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பரவாயில்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு வழியா இந்த கண்டிப்பா நீங்க அடுத்த வாரம் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து மாத்திரணும். அவர் வந்து இங்கிலாந்தில் என் கொடி பறந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து நீ அந்த கொடி அசைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே அவரும் போய் கொடி அசைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா
5: 26 டிகிரி செல்சியஸா இருக்குது, அது மிக முக்கியம்.
6: ஆமா,
5: 31 உணர்றோம். அதே நேரத்துல பிற்பகல் வேலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், நைட் 13 டிகிரி செல்சியஸ் ஆகும். அப்படி இல்லை,
6: ஆமா, ஒரு எக்ஸ்டெண்டட் சம்மர் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது எல்லாருக்குமே. ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற மின்னஞ்சலுக்கும் நீங்க உங்களுடைய செய்திகளை அனுப்பலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் நாங்கள் எங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் நீங்கள் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். eastfm.ca அப்படின்னு இணைந்ததுக்கு போனீங்க அப்படின்னா உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.
5: நேரம் 3:06.
6: ஏதோ பஞ்சா போட்டு விடுவோம்ல.

0: சூர்யாவுடைய மைண்ட் வாய்ஸ் தான் இந்த பாட்டு அப்படின்றதுக்காக இந்த பாட்டை போட்டுக்கிறோம். அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 3:10 கேட்டுட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம்இல் ரசிகர் மன்றம்.
1: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். கம்ப்யூட்டர் டேபிள் $50, சிங்கிள் பெட் $100, மேட்ரஸஸ் ஃப்ரம் $50, கம்ஃபர்ட் செட் இன்க்ளூடிங் பிலோ $75, ஸ்பெஷல் ப்ரைஸ் சோஃபா $499. சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகளின் அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கேர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல்.
0: ஆன்சாரிய சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகிறது. ஆன்சாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஆன்சாரியோ சர்டிஃபைட் டீச்சரினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காபரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 Shepherd Avenue East Unit 210.
1: சரி, நாங்கள் ஜெகமேதந்திரம் பாட்டை போட்டு ஆரம்பித்தோம். அதில் பாடி இப்போ நீங்கள் சொன்னீங்க சூர்யாட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டுட்டு சொன்னீங்க. சூர்யாட வாய்ஸ் அண்டு
0: சந்தோஷமாக இருக்கிறாரு என்ன வேணாலும் இருந்தாலும்.
1: சந்தோஷமா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல.
0: என்ன எப்படி சொல்லிட்டீங்க?
1: அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன் சொல்லி ரெண்டு பேருமே நல்ல ஒற்றுமையானவங்க. பார்த்தீங்கன்னா இவருக்கு அவரும் அவருக்கு அவரும் நல்ல
0: சூர்யா காத்தி சொல்றீங்க.
1: சூர்யா காத்தி. அப்போ இப்போ சர்தார் 2 வந்தது, கார்த்திகோட நடிப்பில் வந்தது, பி எஸ் மித்ரனுடைய இயக்கத்தில் சர்தார் 1 நாங்கள் போய் பார்த்துனாங்க. போய் பார்த்துருந்தாங்க சர்தார் 2 ரெண்டு பேரும் போய்
0: பார்த்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தூங்கணும்னு சொன்னேன்.
1: ஓகே, அது தூங்குனீங்களா முடிச்சிருந்தீங்களா அது வேற. ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றி படம், அதால் தான் பாட்டு வந்தது. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போட எக்கச்சக்கமான ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த படத்தை காட்சிப்படுத்தினாங்க. அது காட்சி ட்ரெயிலர் நல்லா தான் இருந்தது. அதை பற்றி நீங்கள் காட்சிங்களோட தெரியல, ஆனால் நான் கதைச்சேன். அதே நேரம் மண்டாடி படமும் ஒரே நாளில் ரெண்டு படமும் வேறு
0: தான்.
1: மண்டாடி ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடுன்னு சொல்லி சொல்கிறது, இது ஒரு பெரிய சொல் தான் சர்டிஃபைட் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு நல்லா பிடிச்சி போய் அவங்க ரைட்ஸே கொஞ்சம் பெரிய தொகை கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்கன்னா படத்தை பார்த்ததால். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று சொல்லி சொன்னது போலவே ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆனால் படமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போயிட்டுருக்குது. முதல் நாள் வசூலே பெரிய அளவில் வசூல்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மிக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. சூரி ஆயிட்டார். சரி, இப்படியெல்லாம் இருக்குது தானே.
0: நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, இந்த சூரி சூர்யா அப்படி கனெக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ கார்த்தியோட அண்ணன் சூரி கிடையாது, சூர்யா கிடையாது, சூரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டார் அப்படின்றீங்க.
1: லெவலுக்கு போயிருக்கிறார். ஆனால் எதிர்பார்த்த சர்தார் 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் ஒரு படு பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் இப்போ இந்த கல்லணி நவரம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 2 என்ற ஒரு விஷயத்திலே அந்த சீக்குவலுக்கே நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த ஒருவர் தான். இப்போ சீக்குவலுக்குள்ள விழுந்து தம்பி ராசா பார்த்து செய்யறா, ஏற்கனவே சீக்குவல்னு சொல்லி பார்ட் 2 கொண்டு வரலாம் மண்ணக்கவுது. சில படங்கள் தான் கொஞ்சம் பெரிய
0: அளவில் சொல்றீங்களா இப்போ
1: முடிக்க விடுங்க.
0: இல்லைங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க இவ்வளவு சொல்லிட்டே போறீங்க எனக்கு கொஞ்சம்.
1: இவ்வளவு நாள அவர் கொள்கையோட இருந்து அந்த பாட்டு நடிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ நீ ஒரு கதையை சொல்லி என்ன மயக்கி நீ ஒரு பாட்டு வந்ததுக்குள்ள கொண்டு வந்துட்டா, பெரிய தயாரிப்பு நிறுவனம், நீ பெரிய இயக்குனர் ஆயிட்டா, நானும் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஆனா இனி படம் எப்படியோ செப்டம்பர் 15 வெளியிடத்தான் போகணும். வெளியிடாம இருக்கு
0: செப்டம்பர் 15
1: அக்டோபர் 15 வெளி வரத்தான் போகணும். படம் மாற்று கருத்து இல்ல. எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நெல்சன்கிட்ட கேட்டிருப்பார் உலக தலைவர். அவர் என்ன சொன்னாரோ தெரியல. ஆனா ஏற்கனவே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. காரணம் பல பக்கத்து அலைமிருந்து அடிகள் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நெல்சன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கிறதால கொஞ்சம் அடி பலம் கொஞ்சம் குறைய இருக்கும். ஆனா அங்கால தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அடி பலமா இருக்கும். என்ன செய்யற அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையில் இருக்கிறாராம் தலைவர்.
0: இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, இன்னும் சிந்திச்சு உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது இல்ல.
1: அவர் அதையும் சொல்லி இதையும் யோசிக்கிறார். என்ன செய்யற அப்படின்னு, நல்லா நடந்ததுன்னா நல்லா,
0: ஜெயிலரே வந்து அவரு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சொதப்பலான படம் வந்தது. அதே மாதிரி இப்பவும் ஒரு சொதப்பலான படம் தான், ஒத்துக்கலாம் நம்ம. கூலி வந்து ஒரு சொதப்பலான படம் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைன் வேவ் மாதிரி போயிட்டு மேல போயிட்டு வரும் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து கீழே போனாரா அடுத்து மேல வருவாரு அப்படின்ற.
1: இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுல சில சென்டிமெண்ட் இருக்கான். அதாவது பேர்டேனுக்கு அப்புறம் கூலி வந்தது, பேர்டேன்ல மனசுல ஆய் ஒன்று பாட்டு போட்டாடுறா சரியா, அந்த பாட்டு ஆஹோ ஓஹோ இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது ரிசல்ட் தெரியும். அதுக்கு பிறகு அந்த
0: கூலி
1: கூலியில மோனிகான்ற பாட்டு
0: போட்டு,
1: அந்த மோனிகா எல்லாமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜெயலலிதா டூக்கா போட்டிருக்கிற என்னது, அலோ பொல்லேலோ சரி, அதுல அந்த மலையாளம் எல்லாம் கலைப்பாரு
0: பூர்ணிமா,
1: அந்த பாட்டும் பாத்தீங்கன்னா
0: பூர்ணா
1: அது யாரோ இருந்துட்டு போறேன்,
0: அதுதான் எங்களுக்கு முக்கியம்.
1: பாட்டு போயிட்டுதான்
0: நானும் பாட்டு அவங்க பாட்டுல நம்ம தனியா பாடினாங்க சொல்லுங்க,
1: நல்ல டான்ஸ் இல்ல அலே பொல்லேலோ. அந்த அந்த பாட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனசுலாய மாதிரியே இருக்கு சரியா.
0: அதுலயும் மலையாளம் சம்சாரிக்கும், இதுலயும் மலையாளம் சம்சாரிக்கும்.
1: அனிருத் சம்சாரிச்சுட்டார், ஆனா இங்க என்ன நடந்துட்டேன்னு
0: சொல்லி அனிருத் சம்சாரி ஆயிட்டாரா என்னங்க? இப்போ நான் கேப் விட்டு ஒரு 3 மாதத்துல கல்யாணம் பண்ணி முடிச்சிங்களா அவருக்கு?
1: சரியா, இல்ல இல்ல அது வேற நடக்கும்,
0: அது வேற,
1: அது வேற டிபார்ட்மெண்ட்.
0: எல்லாம் சேர்ந்து வர என்ன நடந்துருக்கு பாருங்க,
1: எல்லாம் சேர்ந்து தான் இந்த டாக்.
0: ஓகே
1: சரி, இப்படி எல்லாம் இருக்கத்தக்கதான் இந்த பாட்டும். அந்த ஏற்கனவே 2 பாட்டு, பாட்டு ஹிட் படம் ஃப்ளோ. இப்ப அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து
0: சொல்லுங்க, இல்லங்க ட்ரெய்லர்ல பாட்டும் ஹிட் படமும் ஹிட் கரெக்ட் தானே?
1: காவாலா
0: அதே மாதிரி இது அல்லே பொல்லேலோ அதே மாதிரி இந்த படம் பாட்டும் ஹிட் ஆகட்டும் படம் ஹிட் ஆகட்டும் அப்படின்னு நம்பிக்கையோட இருப்போம் நம்ம.
1: இல்ல நம்பிக்கை தான், நாங்க நம்பிக்கையோட இருக்கேன்னா நெல்சன் இருக்கிறதான நம்பிக்கையோட இருப்போம். ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும்,
0: கண்டிப்பா நடக்கும். அக்டோபர் 15 பொங்கலை ஒட்டியா பாருங்க, தீபாவளி ஒட்டி வருங்க. 3 வாரத்துல எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. தீபாவளி ஒட்டி வரபோது கண்டிப்பா படம் வெற்றிய தோல்வி அப்படின்றத நாங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா மட்டும் தான் கம்பேக் கொடுப்பாரா, நானும் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ராஜா பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் டிஸ்டர்ப் ஃபேமிலி, ரசிகர் மன்றம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்பி
2: 4375 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: அன்பில் அவன் சேர்த்த இதை மனிதரே வெறுக்காதீர்கள் அப்படின்னு சின்மை அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, விண்ணை தாண்டி வருவாயா படத்துல இருந்து. அந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு வேணா முதல்ல ரெண்டே ரெண்டு சொல்ல மட்டும் எடுத்துக்கிறோம், ஒரு படம் பண்றோம் அப்படின்ட்டு. யார் அவரு? அசோக் செல்வன்.
1: அசோக் செல்வன்.
0: அப்புறம் நம்ம பிளாஸ்ட் பட நாயகி பிரீத்தி முகுந்தன், அவங்க முதல் படம் பார்த்தா நிறைய ஃபேன்ஸ் அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்களாம் அப்படின்றது நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்திருக்கு தகவல். ஸோ அதனால ஒரு எதிர்பார்ப்பு படமா இருக்கு. அந்த படம் ஹிட்டு. அந்த படத்துக்கு முக்கியமான காரணம் அர்ஜுனுக்கு சமமா வந்து இவங்களுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அது யாரெல்லாம் கேட்க கூடாது, நீங்க கேட்காம நீங்க அடுத்த மேட்டருக்கு வாங்க. நீங்க
1: அசோக் செல்வனுக்கு அடுத்தடுத்ததா பெருசா சரத்குமாரோட ஒரு படம் சேர்ந்து
0: போர்த்தொழில்,
1: அதுக்கு பிறகு பெருசா ஒரு படமும் இல்ல.
0: ஆமா,
1: அதால இது அன்பில்லாமன் பேரே நல்லா இருக்கு, பாக்கலாம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அவரை கொண்டு சேர்க்க போதுன்னு பாப்போம். அன்பில்லாமன் நிறைய படங்கள் வர்றதுக்கு இருக்கு, அந்த படங்களை பற்றியெல்லாம் கதைக்கலாம். நேரம் இருக்கா?
0: நேரம் இருக்கா நேரம் இல்லையா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். ஆனால் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, மணி 3:30 ஆயிடுச்சு, கண்டிப்பாக செய்திகளுக்கான நேரம். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், இது ரசிகர் மன்றம்.
2: செய்திகள்
1: கனடாவையும் ஈரானையும் ஒப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கனடாவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும், இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அது நடக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தொடர்பில் திமுக எம்பி ஆர் ராசா வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ஆபாச பேச்சுதான் உங்கள் ஆயுதமா என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல், துரோகம், பொய்கள் பற்றிய குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் திமுக ஆபாச பேச்சினை கையில் எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஆர் ஆசாவின் பேச்சினை அடுத்து அவதூறு கருத்துக்களை கண்டிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
1: இலங்கையின் கடந்த கால ஊழல் அரசியலுக்கு இனி மீண்டும் ஒருபோதும் இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மஹிந்த ராஜபக்ஷ உயிரோடு இருக்கும் போதே நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டுமென பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன சூளுரைத்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 Mortgage Solutions.ca.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: பை பை டாடா குட் பை கயா.
1: ஒன்று வாங்க ஒன்று வாங்கினா ஒன்று இல்லை சார் மாதிரி ஒரு ஹிட் பாட்டு கொடுத்தா இன்னொரு ஹிட் பாட்டை சேர்த்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம யுவன் சங்கர் ராஜா எம் ராஜேஷோட மறுபடியும் கூட்டணியில் இறங்கிட்டார். ஏன்னா ஒரு நடுவில் கேப் இருந்தது, அவர் ஹாரி ஜெயராஜ் பக்கம்லாம் போயிருந்தார், இமான் பக்கம் போயிருந்தார். ஆனால் அந்த வெற்றி கூட்டணினா இவங்க தான் சொன்னேன், எஸ்எம்எஸும் அப்புறம் பாப் இல்லை பெப் பாஸ் என்கிற பாஸ்கரன் அது ரெண்டுமே வந்து அவருக்கு வெற்றி படங்கள், ஆல்பம் ஹிட், படமுமே வந்து ஹிட், நல்ல கமர்ஷியலி சக்சஸ். அதுக்கப்புறமா வந்து இவங்க ஜியோ வந்திருக்கா, ஜாலியா இருந்த
2: ஒருத்தன். ஆமா, ஆனா அதுக்கு தலைவர் தம்பி தலைமையில நினைக்கிறேன் சென்டிமெண்டோ தெரியல, தலைவர் தம்பி தலைமையில
1: மூணு மூணா வருது.
2: இது ஜியோ அப்படின்னு
1: இல்ல, அது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் தான் வந்து, அவர் தான் எஸ்எம்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சார்ல, அப்புறம் விஎஸ்ஓபி பண்ணாரு.
2: இல்ல இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க, அவருக்கு அது சக்சஸ், இவருக்கு இது சக்சஸ் சொல்லக்குள்ள அதே மாதிரி வாரத்துல தப்பு இல்ல தானே.
1: அது கரெக்ட், நல்ல காம்பினேஷன்.
2: யுவன் சங்கர் ராஜா நல்ல
1: ஒரு காம்பினேஷன். துபாயில போய் அந்த ப்ரோமோலாம் வந்து பேசியிருந்தோம் நம்ம,

0: பழைய மறுபடியும் ஒரு கம்பேக் யாருக்கு, நம்ம ராஜேஷ்க்கு வந்து கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். படத்துல வந்து கதை ஒன்றும் பெருசா இருக்க போறதில்ல, அதே தரத்துல சுத்திட்டு இருப்பாரு ஹீரோ. எதுக்கு வாழ்றோம் என்ன பண்ணு தேவை சுத்திட்டு இருப்பாரு, ஏதோ லவ் ஏற்படும், லவ்ல பிரச்சனை வரும், மறுபடியும் இப்படி சேர்ந்தாங்க, அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லா வர காமெடி அந்த சாங்ஸ் அதுதான் வந்து
1: காமெடி சொல்லதான். வந்து மூன் வாக் வரப்போதானே, பிரபுதுவா ரோமான் சேர்ந்த காம்பினேஷன்,
0: அதுல என்னங்க காமெடி ரொம்ப சீரியஸா இருக்கும்.
1: அதுல யோகி பாபு 16 இடத்துல,
0: யோகி பாபு
1: அவ உடனே அதுதான் காமெடி என்ற அவர் ஒரு ஆளுதான் இப்ப சொல்லக்கூடிய அளவு அவர் தான் காமெடி நாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுதாகர் கோபி அவங்க பரிதாபம்
0: இப்போதைக்கு காமெடி நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லாத குறைய.
1: அது யூடியூப்ல அது படத்துலயாவது கொண்டு வந்து ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா படத்துல வந்தது எல்லாமே பெருசா ஒர்க்
0: அவுட் படம் வந்து இதே முரளி படம் வந்து அதுலயும் சரியில்லைனாங்க. அப்புறம் இன்னொரு படம் அன்பே டயானாவா, அதுலயும் வந்து ஓரளவு சுமாரா தான் இருந்ததுன்னு
1: சொன்னாங்க. பெருசா சொல்ல சொல்ல முடியாது.
0: ஒருவேளை மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாதான் வந்து அங்கேயும் சம நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா தனித்தனியா பிரிச்சு விட்டா வந்து
1: தொடர்ந்து
0: பேசலாம். ரசிகர் மன்றம், 3:44 நிமிடம்.
2: கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோருக்கு BMW கார்களை பரிசாக வழங்கி மகிழ்ந்தார். கதிர், பிரியங்கா மோகன், கேடலோகர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் மாரி செல்வராஜன் மஞ்சிரத்தி படப்பிடிப்பு அருமமானது. மாரி செல்வராஜுடன் முதன்முறையாக இணைந்து இசையமைக்கின்றார் இசைஞானி இளையராஜா. சில்லன்னு ஒரு காதல் பட இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் பின்னணி பாடகி பி சுசிலாவின் வாழ்க்கை வரலாறு படமாகிறது. யார் சுசிலாவாக நடிக்க போகின்றார் என்ற தகவல் இன்னும் இல்லை, விரைவில் எதிர்பார்க்கலாம். பிரபுதேவா AR ரஹ்மான் கூட்டணியில் உருவாகும் படம் மூன்வாக். இது தீபாவளி வெளியீடு என்று உறுதி செய்தது அதன் தயாரிப்பு நிறுவனம். இதில் யோகி பாபு 16 விதமான கதாபாத்திரங்களில் தோன்றுவதாகவும் கூறப்படுகிறது. மூகுத்தி அம்மன் 2 படத்தை எதிர்வரும் தீபாவளி நாளில் கண்டிப்பாக வெளியிடுவது என்று திட்டவட்டமாக இருக்கின்றாராம் வேல்ஸ் நிறுவனர் ஐசதி கணேஷ். இதே நாளில் தான் உலகளவிலே 6000 திரையரங்குகளில் ராமாயணம் படமும் வெளிவருகிறது. ரஜினியின் ஜெயிலர் 2 மற்றும் தனுஷின் ஓம் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து மோதுவதை உறுதி செய்தது அதன் OTT நிறுவனங்கள். தனுஷ் பின்னோக்கியோ முன்னோக்கியோ நகர வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டாலும் OTT நிறுவனத்தின் பிடிவாதத்தால் ஒரு நாள் தாமதமாக வருகிறது ஓம். சூர்யா 47 என்ற வொர்க்கிங் டைட்டிலோடு ஜித்து மாதவன் இயக்கத்தில் சூர்யா போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் படத்தின் பேர் சீன் என அறிவித்தது அதன் தயாரிப்பு நிறுவனம். இதில் சூர்யாவோடு நஸ்ரியா, நஸ்லேன் உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படம் நவம்பர் 6 தீபாவளிக்கு வெளியாகிறது. துரை செந்தில்குமார் இயக்கவுள்ள புதிய படத்தில் விஷால் வழக்கறிஞராக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற பின்னணியில் ஆக்ஷன் மற்றும் சமூக கருத்துக்களை மையமாக கொண்டு உருவாக உள்ள இந்த படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரிகமா நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் சில பாடல்களை இளையராஜா அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி உரிமை கோருவது நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை மீறும் செயல் என அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இளையராஜாவிடம் விளக்கம் கேட்டு டெல்லி உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாம். மண்டாடி சர்தார் 2 முதல் எதிர்பார்த்தபடியே சூரியன் மண்டாடி பந்தயம் அடித்துள்ளதாம். சர்தார் 2 படத்தின் திரைக்கதையில் இயக்குனர் PS மித்ரன் கோட்டை விட்டதை பின்னடைவுக்கு காரணம் என விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். சர்தார் 2வின் வசூல் எதிர்பார்த்த அளவை எட்டாததால் விநியோகஸ்தர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நெருக்கடியில் தயாரிப்பாளர் இருப்பதாக கோடம்பக்க வட்டாரங்களில் பேசப்படுகிறது. பஞ்சா 10
3: சொல்லு.
2: பஞ்சா 10.

0: குஷி படத்துல ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், மேக்கரினா மேக்கரினா ரெக்கை முறைக்கும் சிறகு தானாவா, அதை லிரிக்ஸ் மறந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் மேக்கரினா வந்திருக்குது மூணு வாக்கில்.
1: நல்லா இருக்கு. என்ன நினைக்கிறேன்,
0: எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. இந்த
1: டான்ஸ் மூமெண்டோட வார நேரம் இந்த படத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் இதில் இன்வால்வ்னதால சில வழியில் கொஞ்சம் பெரிய அளவில் பேச போகிறதா இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இப்படி கதை பேசினாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, டிசி பயங்கர சக்சஸ், அவர் பெரிய சக்சஸ் சொல்லி சொன்னா சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா படம் வெளியாகி அரை மணி நேரத்துக்குள்ளே கேக் வெட்டுவாங்க, சக்சஸ் மீட்டிங். ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றுமே நடக்கல. ஆனால் படம் பயங்கர ஹிட். திடீரென்று பார்த்தா சன் ஆஃபீஸுக்கு மூன்று பேரை கூப்பிட்டு கார் கொடுத்துருக்காரு. பிஎம்டபிள்யூ ஐஎக்ஸ் கொடுத்தாங்க யாருக்குன்னு சொன்னால் அருண் மாதேஸ்வரனுக்கு. அப்புறம் அங்கே மெட்டாக்கலுக்கும் பிஎம்டபிள்யூ. எனக்கு ஒரு
0: இல்லை ஸ்டாக் கிளியரன்ஸே எதுவும் போடுதா, சீசன் முடிஞ்ச பிறகு புது மாடல் வரும்போது பழைய மாடலாம் வந்து கொஞ்சம் கம்மியால் கழிச்சு விடுவாங்கல்ல, அதை வாங்கி பிடிச்சி போட்டு கொடுத்துட்டாரா?
1: இளையராஜா சரிகமபா சரிகமா அந்த நிறுவனத்தோட சர்ச்சை 134 ஆல்பம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அது அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் சரிகமபாட கண்ட்ரோல் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இளையராஜா பயன்படுத்த இயலாது. இதுதான் லோ, இப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. நீதிமன்றம் தான் இனி சொல்லணும் என்னண்டு. ஆனால் அதை மீறி என்ன செய்யிருக்கிறாருன்னு சொல்லி இசைஞானி அவர்கள் என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்பாட்டிஃபை யூடியூப்லலாம் அவங்களோட லேபிள்லேயே அந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் போகிறதாகவும் அவர் கச்சேரிகளில் அது பயன்படுத்துகிறதாகவும் இப்போ ஒரு கேஸ் ஒன்று போட்டுட்டாங்க ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ஸில் போட்ட நேரத்தில் இவங்கள தரப்பில் அங்கே கொண்டு போகலை. அப்போ நீதிமன்ற அவமதிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கான். அது அவமதிப்பு தானா இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பு சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக இன்னும் ஆளோட கதை கிடைச்சிது.
0: இல்லை இல்லை, என்ன பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா, அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா? ஏன்னா அவர் வந்து டே டு டே உட்காந்து சரி இந்த பாட்டை நான் இந்த இதுக்கு வந்து பே பண்ண இந்த பாட்டு பேமெண்ட் வாங்கலாம் சொல்ல மாட்டார். அதுக்குன்னு ஆளை போட்டு நீங்கள் பார்த்துக்கோப்பா, என்னோட வேலை வந்து நான் பாட்டுக்கு நோட்ஸ் எழுதுவேன், நான் பாட்டுக்கு ஏதாவது சிம்பனி வந்து கம்போஸ் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி படங்களுக்கு பண்ணுவேன், அதுக்கு மட்டும் தான் எனக்கு டைம் இருக்குது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் கீழே இருக்கிறவங்க எதை கரெக்டாக பண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்காம இருக்கிறதால அவருக்கு வந்து பேர் டேமேஜ் ஆகுது அப்படின்றது உண்மையான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா 83 வயசில் வந்து இந்த மாதிரி வேலை உட்காந்து ஒரு மனுஷன் பார்த்துருந்தார் அப்படின்னா எப்படி வந்து இந்த சிம்பனிலாம் போய் பண்ணுவார், இப்போ ஹிட் சாங்லாம் எப்படி கொடுக்க முடியும்?
1: நீங்கள் சரியாக சொன்னீங்க, அதுதான் உண்டு. அதில் ஒரு முக்கியமான அவரோட கதையை கிடைச்சிது. அவள் கதையை கிடைச்ச நேரம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே தூண்டியில் போட்ட நேரம் அவர் என்னன்னா இவர் இளையராஜாவிட்ட பாடினவர் பாடிட்டு இருக்காருங்களேன். அவர் எனக்கு சொன்னார், இல்ல சிக்கல் அங்க இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருக்க அள்ளக்கைகள் இப்படிதான் அவர் பயன்படுத்தின சொல்ல சொல்லு, பக்கத்துல இருக்கிறவங்க இவருக்கு அவ்வளவு பிரச்சனை. அவர் நல்ல மனுஷன் தான், என்ன கொஞ்சம் சுறுசுறுன்னு கோபம் வரும், மறுபடி அவர் அப்படி இல்லாம இல்ல, அவருக்கு பிடிச்சிட்டு ஒரு ஆள்ற அப்ரோச், அவர் பாடுற விதம், அவரை நாலேஜ் எல்லாம் பிடிச்சிட்டுன்னு சொன்னா அவரை தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னு யோசிப்பார் வழியே, அப்படியே தட்டி கழிச்சிட்டு போறவர் இல்ல. ஆனா என்ன மற்றவங்க பாட்டு கேட்க மாட்டார், அது வேற. அவர் ஒரு காலத்துல கேவிஎம் எம்எஸ்பி ராமமூர்த்தி அகல்ற பாட்டுலாம் கேட்டு தான் வந்தால் அவங்களோட தான் பயணித்தவர். ஆனால் அதுக்கு பிறகு அவர பாட்டு மட்டும் தான் கேட்பார் வழி, அவங்களோட மூத்தவர பாட்டு தான் கேட்பார வழி, மற்றவங்க பாட்டு அவர் கேட்க மாட்டார். ஆனால் அந்த பழக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன் தான். அவர் தனக்கே ஒரு வேலை ஒன்று சேரனா பாடி முடித்த பிறகு இந்த ஆல்பத்துக்கு பாட வேண்டி இருக்கலாம் இவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிட்டாரான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்கு கால் வரல, காரணம் என்னன்னு சொல்லிச்சு, பவர் சென்டர்ன்றது அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பவர் சென்டர்கள் அங்க இருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை.
0: அதனால இந்த மாதிரி பிரச்சனை அவர் பக்கத்துல இருக்கிறவங்களால இவருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஓப்பனா சொன்ன டோரத்தி அந்த இசை வெளியீட்டு வேலை பாத்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து மேல நிக்க வச்சு சார் நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது அவர் ரெண்டு லைன் பாடினாரு, பாடிட்டு அவ்வளவுதான் போதுமானாரு, என்னங்க பேசுங்க இதுதான் நானு, என்ன பேசினா அது நான் கிடையாது வேற யாரோ ஒருத்தர், அப்புறம் நான் பேசுனதை வச்சு நீங்க என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறீங்க, அதனால நான் பாட்டு மட்டும் செய்யறேன் அப்படி ஓப்பனா சொன்னாரு. இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச வச்சாங்க, அது வேற விஷயம், இருந்தாலும் அவருக்கே தெரிஞ்சிருக்கு சரி என்னோட வேலை வந்து இதுதான், நான் மற்ற வேலை ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவர் தெளிவா இருக்காரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்களால வந்து அவருக்கு பாவம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு.
1: தெளிவா இருக்கிறாரு சொல்லிதான்.
0: ஸோ இந்த தெளிவோட இன்னொருக்கிட்ட நிறைய நிறைய நல்ல நல்ல பாடல்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நீங்க சொன்னீங்க சக்சஸ் மீட்டு, அந்த சக்சஸ் மீட்டுக்கு முக்கியமான காரணம் அந்த இசையை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி இது ரசிகர் மன்றம். ஆமா
1: சரி சரி.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
9: பூவே பூவே பெண் பூவே.
8: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: நேரம் 4 மணி. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 28°C 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம்
2: பார்த்தேன் இல்லை இருக்கட்டும், நீங்கள் 4 மணிக்கு ஒரு மேட்டர் சொல்கிறேன் நீங்கள், அதுக்காக தான் கரெக்டாக நான் வெயிட் பண்ணி 4 மணி ஆகிறதுக்கும் கேட்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான்.
1: அதான் அதான் சொல்லதானே, உனக்கு நானே சொல்லுவேன்.
2: ம், சொல்லுங்கள்.
1: நண்பர் வட்டாரம் சொல்லிச்சு, நீ டெவலப் ஆகிட்டாடா டெவலப் ஆகிட்டாடா. அப்போ இவ்வளோ நானே டெவலப் ஆகும்
2: அப்படி கேளுங்க
1: சொல்ல. இல்லை இல்லை இல்லை, அந்த கதை சொல்றது என்ன எல்லாமே ஓகே,
2: அப்படி சொல்றீங்க.
1: படத்துல கதை சொல்றதுல பார்த்தா ஒரு லைன்ல ரெண்டு லைன்ல சொல்லி போட எஸ்கேப் ஆயிருவாய். ஆனா பாலும் பழமும் கதை சொன்னா சூப்பரா தான் இருந்தது. அந்த படத்தை பிடிச்சோன்னா நல்லா இருந்தது. படத்தை பாக்கணும் போல இருந்து
2: பாருங்க,
1: நீ டெவலப் ஆயிட்டடா டெவலப் ஆயிட்டடா. அவன் நான் உடனே அவன் முன்னு கண்ணாடி முன்னாடி, நீ டெவலப் ஆயிட்டடா டெவலப் ஆயிட்டடா டெவலப் ஆயிட்டடான்னு பெருமைப்பட்டு கொண்டேன். இல்ல உண்மைதானே,
2: கண்டிப்பா
1: நமக்கு எது வராதோ அது வராதான்னு சொல்லிடுவோம். ஆனா அது வாரத்துக்கு நாங்க ட்ரை
2: பண்ணிட்டே
1: இருக்கோம். அப்போ அதால் நான் ஐயோ சாமி வந்துட்டாயா வந்துட்டாயான்ட்டு கொஞ்சம் திருப்தி பட்டுக்கொண்டேன். இன்றைக்கு
2: கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா சூப்பரான
1: எஸ்கேப் ஆகிற இடம்.
2: இப்போ எஸ்கேப் எங்கேருந்தோ வந்து நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க நீங்கள். சரி ஓகே, அது வந்து கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு புரிஞ்சால் புரியலாம். 4 மணி 2 நிமிடம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அனைவருக்கும் பிடித்த இந்த பார்த்தினவம் இல்லையோ, பார்த்தியாம இல்லையானா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஹிட்டான ஒரு படம், முக்கியமாக பாடல்கள் நல்லா ஹிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை சொன்னாலே ஆஹா ஆமாம் இல்லை அந்த படம் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஏன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வேணா ஆமாம் இப்போ தான் ரீசெண்டாக அந்த படம் வந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரிஜினலாக அந்த 80s 90s கிட்ஸுக்கு வந்து அந்த படம் ரஜினியோட படமா அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரஜினியுடைய இப்போ ஜெயிலர் 2 169 சரி ஓகே 170 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். என்ன வர இன்னும் ரெண்டு படம் வரப்போகுது, அதில் ஒரு பாட்டம் 5 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை ஈஸியாக வந்து எடுத்து சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினியோட அந்த ஃபில்மோகிராஃபிலேயே ஒரு கரும்புள்ளி வைத்த திரைப்படம். இருந்தாலும் இந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, எல்லா படங்களையும் வந்து பேசணும், அதுக்கு நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது, அதுக்கு அதை ஒளிபரப்ப ஒரு வாய்ப்பாக இந்த படத்தை வந்து நம்ம யோசி வச்சுக்கலாம். ஏன்னா அண்ணாத்த படம் கூட வந்திருக்கு, 5 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 25 வருஷம் போச்சுன்னா நாங்கள் இதே ரசிக மண்டலத்தில் அண்ணாத்தையை வந்து நாங்கள் பார்த்தினாமியில் கொண்டு வருவோம். 30 வருஷம் ஆச்சு இல்லை அந்த படம் வந்து
1: அப்படின்னு
2: பாட்டு இல்லை உங்கள் ஃபேவரட் டி இமான்லாம் மியூசிக் போட்டிருந்தார்ல, சார சார காத்தே அண்ணாத்த அண்ணாத்த அந்த படம்லாம் போட்டு நம்ம பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் 1986
1: சொன்னாங்களே ஒரு காரணம்.
2: 1986 தீபாவளிக்கு வந்த திரைப்படம். 40 வருடங்களாகவும் தீபாவளி வந்ததுன்னா, இருந்தாலும் சஞ்சய்னு வந்து தீபாவளிலாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து இப்போ இந்த வாரமே இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்றதால 1 நவம்பர் 1986 வந்தது. இன்னும் ஒரு 4-5 வாரம் தான் இருக்கு, இருந்தாலும் முன்கூட்டி இந்த படத்தை பற்றி பேசிடுவோம்.
1: வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு மாவீரன் அப்படின்னு சொல்லி
2: வண்ணார பேட்டையில் அந்த பாட்டு வந்ததா,
1: அதெல்லாம் வரல போயிட்டு சைட்ல போய் பார்த்தா போஸ்டர் பார்த்தா வேற என்ன இருக்குது இல்லையே,
2: நவீன நவீன சூப்பர் ஸ்டார்
1: அவரு. சூப்பர் ஸ்டார் அப்ப நான்
2: சொல்லுங்க, துப்பாக்கிலாம் வச்சிருப்பாரு கையில எப்பயுமே,
1: தலைவர் மூமல்ல வரணும், இது தலைவர் இப்படி நிப்பாரு ஒரு மாதிரி ஒரு ஒரு போஸ்
2: ஆமா
1: அப்படி அப்படி இல்ல வரணும், இது வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அது புது மாவீரன்.
2: அதான் சொல்றேன் 2K கிட்ஸ் பாருங்க, நீங்க எல்லாம் 2K கிட்ஸ்ல சேர்ந்துட்டீங்க இப்ப நீங்க. சோ நாங்க 2K கிட் மாவீரனை பத்தி பேசல. 1986 வந்த ரஜினியுடைய அந்த பாட்டம் 5 லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற திரைப்படமான மாவீரன் படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் டு பி ஷாட் இன் 70 mm, அதாவது மிகப்பெரிய ஒரு அகண்ட ஃபிலிமில் நல்லா இன்னும் டாப்லையும் பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக இருக்கும். எல்லாம் அகலமாக இருக்கும் படங்கள், ஆனால் கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் 70 mm தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்தில் அந்த ஒடிசி படம் கூட பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஐமேக்ஸில் வந்து பண்ணார், ஐமேக்ஸ்லேயே 70 mm பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது.
1: ஆனால் ஒடிசியெல்லாம் ஓடி முடிஞ்சுதா?
2: இல்லை ஓடிட்டு இருங்க, இன்னும் டிக்கெட் கிடைக்காம வந்து இந்த படத்தை நிறைய பேர் போய் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல இருக்கு 1986. இருந்தாலுமே வந்து இந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து ஸ்டீரியோ போனிக்ல வந்து ரெக்கார்ட் பண்ண படமும் இதுதான். இளையராஜா அவருடைய செயல 6 பாடல்கள், ஆனா பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு 2-3 பாடல்கள் தவிர மற்ற எல்லா பாடல்களுமே கொஞ்சம் சுமாரான ஒரு பாடல்கள் தான். சரி, இந்த படத்துல வந்து ராஜசேகர் தான் இந்த படத்துடைய இயக்குனவர். இந்த படத்துடைய மூலாதாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அமிதாப் பச்சன் 1985 தீபாவளிக்கு மருத் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. மருதுனா வந்து ஆண் ஆம்பளை அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து சுந்தர்சி ஆம்பளை கிடையாது, அது வந்து அமிதாப் பச்சனுடைய ஆம்பளை. 85 வந்த ஒரு மருத், ஹிந்தியில வந்த திரைப்படம், ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு ஹிட், அது மேசிவ் ஹிட்டு. சின்ன கல் போட்டு பெரிய லாபம் பார்ப்பாங்களா, அது மாதிரி மிகப்பெரிய லாபம். அந்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ம தமிழ்லையும், ஏன்னா தமிழ்ல வந்து அப்போதைக்கு அமிதாப் பச்சன், தமிழ்நாட்டில் அமிதாப் பச்சன் அவர் ரஜினி தானே அவரு. ஸோ அவர் கண்டிப்பா வந்து எடுத்துலாம்னு சொல்லி எப்படி வந்து நல்ல நல்ல படங்கள் ரீமேக் பண்ணி போட்டு உடைப்பாங்களோ அதே வரிசையில் இந்த படமும் இந்தியாவில் எப்படி சூப்பராக ஓடிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தமிழ்ல வந்து படுத்துருச்சு இந்த திரைப்படம்.
1: தமிழ்நாடு அமிதாப் பச்சன் ரஜினி சொல்லி சொல்லிட்டீங்களே,
2: ஏன் எப்படி சொல்லணும், பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் தான், சரி பாலிவுட ரஜினிகாந்த் தான் அமிதாப் பச்சன் சொல்லுமா? ரஜினி வந்து ஒரு குதிரை வண்டியில அவரு குதிரையை ஓட்டிக்கிட்டே வந்து பாட்டு பாடிட்டே வந்து இன்ட்ரோ படத்துக்கு இன்ட்ரோ பண்றாரு. என்ன படம் அது, என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். குதிரை வண்டியில வராரு,
1: அது முத்து,
2: அது கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சூழி போட்ட திரைப்படம் தான் இது. ஆமா, மாவீரன்லயும் இதே மாதிரி இன்ட்ரோ சாங்ல வந்து குதிரை வண்டியில வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே அப்படின்னு மலேசியா வாசுதேவன் அப்படியே சூப்பரா பாடிப்பாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் இந்த படத்தை பத்தி. வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.
3: ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு

0: ஒதுங்க ஒதுங்க அப்படின்ட்டு யாரையும் தியேட்டருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா கமர்ஷியலாகவும் சரி கிரிட்டிக்கலாகவும் சரி இந்த படம் மிகப்பெரிய ஃபெயிலியர். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இதே நாளில் கமலுடைய திரைப்படம் புன்னகை மன்னன் அதுவுமே வந்திருக்கு. 1986 புன்னகை மன்னன் படமும் வந்திருக்கு. ஏன்னா புன்னகை மன்னன் பற்றி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அப்படின்றதால மேபி அது கூட கொஞ்சம் திங்க் பண்ணலாம் அந்த தீபாவளி டைமில். அந்த ஒரு மிகப்பெரிய இமாலய படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. என்னதான் நீங்கள் வந்து ரஜினிகாந்த், அம்பிகா, ஜெய்சங்கர் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகள் இருந்தாலுமே வந்து படம் வந்து சரியாக எடுபடலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த படம் சரியாக போகலை. அது மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்தை கிழிச்சிருந்தானுங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த 2-3 வாரத்தில் வந்து நல்ல எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டெல்லாம் கிடச்சது அப்படின்ட்டு, அதாவது நல்லா கதை சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. நானும் இந்த படத்தை மறுபடியும் உட்காந்து பார்த்து சரி என்ன தான் கதை சொல்லுமேன்னு பார்த்தா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் சரி என்ன தான் படத்தில் வந்து எதை நோக்கி தான் அந்த வடிவேல் டயலாக் மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகனே தெரிலன்ற மாதிரி இந்த படத்தை எதை நோக்கி தான் எடுத்தாங்கன்ற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த கதை ஆரம்பமாக சொல்கிறாங்க இது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு நடந்த கதை, அதாவது பிரிட்டிஷ் வந்து இன்னுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது, அங்கங்கே சமஸ்தானங்கள்லாம் இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் வந்த கதைன்னு சொல்கிறாங்க. அப்போது ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரருக்கு பிறக்கிறாரு. அந்த சுதந்திர போராட்ட வீரரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து சுஜாதா, அவங்க அம்மா வந்து ஏதோ பிரச்சனைகள்லாம் குழந்தைய கொஞ்சம் விட்டு போகலான்னு போகிறாங்க. திடீர்னு திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணும். அந்த குழந்தை தான் ரஜினி. அவர் வந்து எடுத்து வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயகுமாரி அவர்களும் நாகேஷ் அவர்களும். அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் சரி இந்த குழந்தையை வளர்ப்போன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டுருக்குறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அவங்க பிரிட்டிஷாரின் கொடுமையால் அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. இறக்கும்போது தான் வந்து உண்மையை சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார், உண்மையான அப்பா இருக்கார், உண்மையான அம்மா இருக்காருன்ட்டு. உண்மையான அப்பாவை பார்க்குறாரு, உண்மையான அம்மாவை பார்க்குறாரு, எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இதுதான் கதை. இதுக்கு நடுவில் வந்து அம்பிகா வந்து அந்த குறுநில மன்னரோட பொண்ணாக வராங்க. முதலில் மோதல், பிறகு காதல், அப்புறம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மா அப்பா சேர்றதுக்கு அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு குதிரை வருது, ஒரு நாய் வருது. இந்த குதிரையை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த பிறந்த குழந்தைய வந்து விஜயகுமார்கிட்ட போய் கொடுக்குது. அந்த குதிரை மேலேயே இவர் வளர்ந்து சவாரி செஞ்சு கடைசியில் அந்த குதிரையே போய் உண்மையான அம்மாவை திருப்பி வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு, பிக் பாஸ் டாஸ்க் மாதிரி. யார், ரஜினி, நீ தான் வந்து என்னை குழந்தையாருக்கு வந்து கொடுத்த என்னை வளர்ப்ப அம்மாவுக்கு. உன்னோட ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இது என்னென்னா டாஸ்க் என்னென்னா உண்மையான அம்மாவை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு. அதுவும் குதிரையும் புரிஞ்சு போகுது, புரிஞ்ச அம்மாவை கொண்டு போய் கொண்டு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக காதில் வந்து ஒரு பெரிய பூமாலையை வச்சு நம்ம மூளை மண்டைக்குள்ள மூளை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குற அளவுக்கு வைக்கிற ஒரு கதை. அதனால தான்
1: நல்ல ஒரு பண்டலா
0: கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்ல ஒரு பண்டலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு லக்கி, நீங்கள் எஸ்கேப் சொன்னீங்கல்ல, இந்த படத்தில் எஸ்கேப் ஆன ஒருத்தர் இருக்கார், பெரிய மனுஷர் ஒருத்தர், சிவாஜி தான் அவர். அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் ரஜினிக்கு அப்பாவா இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் வந்து ஏதோ அவருக்கு ஏதோ பொறி தட்டியிருக்க போல இருக்கு, இல்லைங்க எனக்கு நிறைய ஸ்கெட்யூல் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, நான் நிறையா படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால எஸ்கேப் ஆகிட்டார் மனுஷன்.
1: ரிலீஸ் ஆனது பிறகு யோசிக்கிறோம்,
0: தப்பு சொன்னான், தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு நினைச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சிவாஜி கணேசன் எஸ்கேப்.
1: அதனால தான் மாவீரன் போட்ட உடனே புது மாவீரன் வருது.
0: ஓ அப்படி, அந்த அளவுக்கு வந்து பேர் போன படம் இது, பேர் போன படமாக இருக்குது இந்த திரைப்படம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பால் அதுக்கப்புறம் 99 இல்லை 12-15 வருஷம் கழிச்சு மறுபடியும் சரி அப்போ விட்டு நான் இப்போ திருப்பி பிடிச்சேன் அப்படின்ட்டு சரியான கதையில் தேர்ந்தெடுத்து படையப்பாலை வந்து சிவாஜி கணேசன்
1: ரவிக்குமார் டிரெக்டர். அப்போ அவர் நல்லா கதையை வடைய சொல்லியிருப்பார், உங்களோட பாத்திரம் தான் நீங்கள் இப்படி தான் ஜெய போகிறீங்கன்னு சொன்னால் ஓ அதை விட இது பரவாயில்ல போல இருக்கு.
0: ஆமாம், இல்லை அதை விட என்னங்க, அதுக்கு நீ விட்டு போயிட்டீங்க, அது டாப் 5 வந்து நிற்க படங்க. அது நீங்கள் டாப் 5 பாட்டம் 5 நீங்கள் முடிச்சு போடுறீங்க
1: சொல்கிறேன். அதை விட இது நல்லா இருக்குன்னு அவர் அப்படி தான்
0: கால்குலேஷன் பண்ணியிருப்பார். அவர்
1: என்ன சொல்கிறீங்க, என்ன ரஜினி முழு படத்துக்கும் அப்பா வாங்க வாங்கன்னு சொன்ன கதை வரிசையாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க.
0: ஆமாம், கரெக்டு தான்,
1: இப்படி சொல்லியிருப்பா.
0: அதுக்கும் அவருக்கும் நல்ல படம் வேணும் இல்லை, பிரபுக்கு அப்பாவாக நடிக்கிறது, கமலுக்கு அப்பா நடிக்கிறோம், தேபர்மகன் வேணும், அப்புறம் அந்த பசு
1: இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்போட்டுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காபரோவில் மார்னிங் சேரன் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.
0: சரி, என்னதான் இந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசினாலும் பாராட்டப்படுகிற விஷயங்களில் உண்டு இந்த திரைப்பட இந்த அருமையான பாட்டு, இளையராஜாவுடைய இசையில், வாலியவருடைய வரிகளில், மலேசியா வாசுதேவன் சித்ரா அவர்கள் குரலில் சூப்பரான ஒரு பாட்டு எவர்கிரீன் சாங். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
3: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்க்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6474598669.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஐரோப்பாவுக்கான தனது 3 நாள் பயணத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் கனடிய பிரதமர் மார்க்கானி ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரையும் முதன்முறையாக நேரில் சந்திக்க உள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், செயற்கை நுண்ணறிவு, அத்தியாவசிய கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என கனடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
3: தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் தனித்து போட்டியிடவுள்ளதாகவும் அறிவித்துள்ளன. தாவேக்காவுக்கு ஆதரவில்லை என்பதால் திமுகவுக்கு ஆதரவு என அர்த்தமில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன. அதன்படி மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் தாவேக்கா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி தற்போது உருவாகியுள்ளது.
2: இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர அரசை கண்டித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
5: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம். இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே.

0: இது காட்சியிலே வரும் கீதம். வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
8: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
9: சாய பயங்கர் வந்து நான் பாட்டு எழுதுறதுக்கு முன்னால வரைக்கும் அவர் மேல எனக்கு வேற ஒரு விதமான பார்வை இருந்துச்சு. ஏதோ மியூசிக்கலா ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ரைக் பண்ற அப்படி அது ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருந்தது. நான் சாய்கிட்டே சொன்னேன், இந்த இளம் வயதுல அவரோட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாய்கிட்ட நான் பார்த்த ஒரு வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்ன வேணும், தனக்கு தேவையானது சரியா தவறாங்கிறது வேற, அது ஒர்க் அவுட் ஆனதான் தெரியும். ஆனா என்ன வேணுங்கிறதுல ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு மட்டும் எங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த சித்தப்பு சிலுக்கு சிக்குன்னு வராளே அந்த பாட்டோட லிரிக்கை நான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஓ இதனாலதான் இந்த பையன் வந்து இந்த வரியெல்லாம் ஓகே பண்ணிருக்கான், இந்த லைனுக்கு அப்புறம் இப்படி போட்டிருக்கான். ஸோ இந்த வரி இவன் ஓகே பண்ணதுக்கு இவனுடைய மைண்ட் செட் தான் காரணம் அப்படின்னு நான் அவன் ஏன் ஒரு வரியை ஓகே பண்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் நான் அந்த பாட்டில் பிடிக்கிறேன். அப்ப கருப்பு பாட்டை எழுதும்போது தான் நான் அதை உணர்ந்தேன், எப்படி வந்து இந்த சாய பயங்கர் லிரிக்கை வந்து, ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டைல் எழுதுறேன் சார், அது ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன எழுதினாலும் பாலாஜி பிடிக்கும் சார், அது பாலாஜி எனக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பர் கெமிஸ்ட்ரி. இப்போ லிரிக் பார்த்துட்டு சாய் என்ன சொல்ற அப்படின்னா, நல்லா இருக்கு நான் வந்து சார்க்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன் சார், நீங்க வந்து பாத்துங்க சார் அப்படின்னு செம்ம போவம் இருக்கு எனக்கு, கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம எதுவும் போச்சுக்கோண்டா, யங்ஸ்டர் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதே மாதிரி. அப்போ நான் சொன்னேன், சாய் நான் வந்து வேணும்னா நான் நேரில் கூட வந்துடுறேன், ஒரே சிட்டிங்கில் முடிச்சிடலாம், நான் ஃப்ரெஷ்ஷாக கூட எழுதிடலாம், கரெக்ஷன் வேணாம் சாய் அது விட்டுடலாம். இல்லை இல்லை சார், கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு கரெக்ஷன் என்னென்னா அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அவருடைய கரெக்ஷனுக்குள்ளே போல, அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் சொல்கிற அப்படி. இல்லை சார், எனக்கு வந்து இந்த சந்தத்துக்கு இந்த மாதிரி குத்துப்புள்ளி எழுத்தில் தான் சார் வேணும் அப்படின்னு புள்ளி எழுத்து சொல்கிறானு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. சார் இந்த இடத்துல வந்து பட்டம் பரி வட்ட நெத்தியில் சேர, சந்தன காப்பு சத்தியம் சேர, பட்டம் பரிவட்ட நெத்தியில் சேர இருக்குல்ல, தத்த தர தத்த தத்த தத்தார, அந்த தத்த தத்தாரில் எனக்கு குத்து எழுத்து வேணும் சார்.
10: ஓ புள்ளி வச்சு எழுத்து வேணும்,
9: சரியான ஆள் டைம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பிடிச்சவன். இவன் வந்து லிரிக்கல் வந்து ரொம்ப கரெக்டாக அந்த இடத்துல நெருக்கி வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் அவனுடைய தேவை என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சேன்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: நேரம் 4:46 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம்இல் கேட்டுக்கொண்டிருப்பது ரசிகர் மன்றம்.
2: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் அப்பல்லோ யார்க் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் அப்பல்லோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: இசையினுடைய எதிர்காலம், அதோடய சினிமா இசையினுடைய ஒரு எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாயபயங்கர். பலரும் பலவிதமான கருத்துக்களை, அனிருத் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட இசையில் ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு சின்னவர் என்று சொல்லி சொல்லலாம். எல்லாரும் ரசிக்கிற அளவுக்கு, இந்த காலத்து இளைஞர்கள் எல்லோருமே ரசிக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த இசையை கொடுக்குறவர். அதுக்கு பாவிஜயும் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு. அதான் நாங்கள் அந்த பாட்டு பழுது செய்தி புதுசில் நாங்கள்
2: இல்லை, இந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் பேரை மாற்றணும். பாட்டு புதுசு, செய்தியும் புதுசு, ரெண்டுமே சுட வந்து இந்த பாட்டை பற்றி கொண்டு வந்துருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான். ஏன்னா அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, இந்த மாதிரி வரிகள் புரியலை அப்படின்ட்டு. ஆனால் நல்லா ஆழமாக கொஞ்சம் அப்படியே சிரத்தை எடுத்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் பாடல்களில் வர்ற தனி பாடல்களில் வர்ற வரிகளுமே வந்து ரொம்ப அழகான தமிழ் சொற்களாக தான் இருக்கும். நம்ம அடிக்கடி கேட்காத தமிழ் சொற்களாக கூட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து தான் அந்த வரிகளை கொண்டு வராரு. ஆனால் என்ன, அப்படி மேம்போக்க அப்படியே கொஞ்சம் போகிறவங்களை கேட்கும்போது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதான் ஒரு பிரச்சனை.
1: என்னன்னா இந்த இசை வாத்தியங்களுடைய இசை கொஞ்சம்
2: வாத்தியங்களா இல்ல அந்த சிஸ்டம், அந்த எல்லாம் மெஷின்ல தான் வருது எல்லாமே. இப்ப கம்ப்யூட்டர்ல தான் சவுண்ட் வருது
1: இல்ல, அது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொஞ்சம்
2: பண்ற யூஸ் பண்றாரு.
1: கூட இருக்குது, கூட இருக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்குது. ஆரம்பத்துல அனிருத் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நிறைய ப்ரோக்ராமிங் இருந்தாலும் சில சில லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பாவிச்சிருந்தேன். நாள் போ அவருக்குரிய ஒரு கிரேஸ் ஒன்று கூட என்ன செய்தாருன்னு சொன்னால் அவரும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூடுதலாக பாவிக்க தொடங்கினார். ஆனால் இவர் ஆரம்பத்தில் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிக்க தொடங்க காரணம் என்னென்னா, ரெண்டு தாயும் தகப்பனுமே இசையில் ஊர்நாக்கள். அப்போ அவங்களுக்கு தெரியும் இது இந்த சிந்தட்டிக் எது, அது அவங்களுக்கு தெரியும். ஓர்கானிக்காக சில விஷயங்கள் செய்கிற நேரத்தில் அது ரசிகரில் பயங்கரமாக ஈர்க்கும். இப்போ நீங்கள் ஏஐலே மியூசிக் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் அதுக்கும் நீங்கள் லைவாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியும், வித்தியாசம் தான் உணரலாம். இனி அதை சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, ஆனால் ஆரம்பத்துலேருந்து அவர் பயன்படுத்துகிற வாத்தியங்கள் எல்லாருமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஒரு ப்ளஸ்.
2: நீங்கள் ஏஐ சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு புரி தட்டுச்சு. அவர் வந்து சாயபயங்கர் முன்னாடி ஐ போட்டு இசாய் அபயங்கர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐசாய்
1: தூக்கிட்டாரு
2: இல்லை, அதில் எஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ அபயங்கர் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற அவங்க அப்படின்னு கூட சொல்லாம போல இருக்கு. இப்படி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய
1: இல்லை இல்லை, ஐயா ஐயா போட்டு தானே அவர் ஆரம்பத்தில் கொஞ்ச நாளாக வச்சுட்டு இருந்தார்ல, அதில் நிறைய விமர்சனங்கள் வந்தது உடனே அந்த ஐயா தூக்கிட்டாரு. சாய் அபயங்கர்

0: மலையாளத்துல சூப்பரான ரெண்டு ஹிட் படங்கள், குறிப்பா ஆவேசம் படம் வந்து மலையாளத்துல மட்டும் இல்ல தமிழ்லயுமே வந்து நல்ல ரீச், அது அந்த பாட்டுமே ஹிட் ஆச்சு. நம்ம ஃபஹத் ஃபாசிலுடைய அருமையான பர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி ரொமான்சம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு த்ரில்லர், த்ரில்லர்லையும் நல்லா காமெடி, ஹாரர் த்ரில்லர்ல காமெடி கொண்டு வந்தது மஞ்சுமெல் பாய்ஸ் ஹீரோ, நம்ம இவரு கூலி படத்துடைய வில்லன் ஷோபின், அவர் தான் அந்த படத்துடைய கதாநாயகனாக இருப்பார். ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்கள், நல்லா ஜனரஞ்சமான படம். ஸோ அதனால இந்த படமுமே வந்து அவருடைய வரிசையில், சூர்யாவுடைய த ஒன்னுடைய வரிசையில் வந்து மறுபடியும் ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே அந்த டீசருமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கு,
1: நல்லா இருக்கு. அதில் இதில் கருப்பு வந்தது பிளாக் பாஸ்டர், விஸ்வநாதன் சன்ஸ் பிளாக் பாஸ்டர் ஆயிலியான்னு சொல்லி, ஆனா ஹிட்
0: வெற்றி படம் தான். ஆமா,
1: வெற்றி படம், வெற்றி படம் அது லிஸ்ட்ல வந்துட்டு. ஆனா ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா இருந்தது, ராதிகா இருக்கும் வரைக்கும் நல்லாவே இருந்தது. ராதிகா
0: லண்டன் போன பிறகு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு,
1: அதுக்கு பிறகு பிரச்சனை ஆயிட்டு. ஓஹோ, நான் படத்தை சொல்றேன்,
0: படத்துல லண்டன் போலயா அவங்க,
1: விஸ்வநாதன் சன்ஸ்ல
0: அதுல சொல்றீங்க.
1: இடைவேளைக்கு பிறகு படத்தை ரொம்ப சாவடிச்சிட்டாங்க, அதால இனி வார படமா அந்த சீனாவது நல்லா இருக்கும்னா அதுல நான் சொல்லியிருந்தேன்.
0: கருப்புலயும் நான் சொன்னேன், இன்டர்வெல் அப்புறம் வந்து அந்த படம் ஒரு மாதிரி படுத்துருச்சுங்க, இப்படியே ஆனா ஓடி படத்தை ஓட்ட வச்சிட்டாங்க.
1: காந்தாரா, காந்தாரா ரெஃபரன்ஸ் வந்துதான் கேட்கும், அது ஓவர் ஆயிட்டு, அதுதான் பிரச்சனை. ஓவர் ஆகும் அளவா இருந்துட்டேன்னா நல்லா இருந்திருக்கும், கதை போன போக்குலயே அப்படி நல்லா இருந்ததுன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும்.
0: என்ன பாட்டு எல்லாருமே நாங்க போடுற பாட்டை கேட்கலாம், ஆனா எந்த பாட்டு போடணும்னு சொல்றதுக்கு 16 வயதுக்கு கம்மியானதுனா ஆமா,
1: 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பாட்டு தரத்துக்கு ஜாஸ்மிதா வருவாங்க. மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
0: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் நண்பன் சஞ்சயன். வாரங்களும் வருவீங்க,
0: என்ன இப்படி கேட்டுறீங்க? இனிமேல வந்து அதிரடி சரவெடி, அதிரடி சரவெடி சீன் தான் இனிமேல்.
1: டவுட்டா இருக்குங்க,
0: இருக்கு டவுட் இருக்கதா நல்லது, என்னைக்குமே இவன் வருவான் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது கிடையாது. வருவாரா மாட்டாரா, வருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு தொங்கல்லே வச்சிருக்கணும். எப்படி, ஓகேவா? முடிச்சிருவோம். 4:51 சஞ்சயன் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நிகழ்ச்சியில் கேட்டே இருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை ராஜேஷ் மற்றும் சஞ்சயன்.
1: சஞ்சய் மறுபடியும்
0: மறுபடியும் போதும், நிப்பாட்டிடுவோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தருகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நன்றி நன்றி சஞ்சய், நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் இப்பொழுது சரியாக 5:01 ஆகிவிட்டது. ஸோ யஸ், 5 என்று சொன்னாலே இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தி உங்களுக்கு வந்து அமேசிங்கான பாடல்களை தரும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியும் வந்துவிட்டது என்ற அர்த்தம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு முன்னர் டொரண்டோவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 27°C, உணர்நிலை 30°C. அதே போன்று GTAவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 4% குறைவடைய உள்ளது. அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம்மின் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ஸோ எஸ் குட்டீஸ், ஸ்கூல் தொடங்கி அஃபிஷியலி 1 முடிவடைந்து விட்டது. ஸோ இந்த ஸ்கூல் வீக் எப்படி போச்சு, ஃபன்னாக போச்சு, new friends, new teachers, new classes and nalla nalla experiences ellam ungalku vandirukken. So adellathayum ungaloda share pannittu of course ungalku pidicha paadalaiyum ungaloda neenga kettu magalalam. Alaiyungal 416-554-4040.

ஒலித்தது டோர்த்தி திரைப்பட பாடல். நேரம் 5:07 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் அஃப்கோர்ஸ் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து தொடங்கி ஒரு கிழமை முடிவடைந்து விட்டது. ஸோ குட்டீஸ் எல்லாருமே அந்த சம்மர் பிரேக்லேருந்து ஸ்கூலுக்கு ஸ்லோலி ட்ரான்ஸிஷன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணி ஹாப்பி இருக்கலாம். சோ அழையுங்கள் 416-554-4504.

0: ஜெயிலர் 2 இருந்து ஒலித்தது புத்தம் புதிய பாடல். நேரம் 5:12 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: என்ன
0: பேர்? ஜஸ்மிதா. உங்களுக்கு என்ன பேர்?
1: என்ன
0: பேர்? சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்போம்?
1: கந்தன்.
0: கந்தன். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்போம் கந்தன்? நல்ல பாடல் ஒன்று கேட்டிருக்கீங்க. கந்தனுக்கு எத்தனை வயசு? நீங்க நல்ல கியூட்டா கதைக்கிறீங்க கந்தன். எனக்கு உங்களோட பேரும் நல்லா பிடிச்சிருக்குது. வெரி நைஸ் நேம். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டேயும் கால் பண்ணி எங்களோட கதைக்கிறீங்களா? எஸ் ஓகே. தேங்க்யூ கந்தன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இதே போன்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை நல்ல கியூட்டான தமிழில் எங்களோட கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4000.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேட் free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation free installation. Conditions apply. 191 Nagar Avenue Unit 15 Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105. 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் 5:25 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். கம்ப்யூட்டர் டேபிள் $50, சிங்கிள் பெட் $100, மேட்ரஸஸ் ஃப்ரம் $50, கம்ஃபர்டர் செட்ஸ் இன்க்ளூடிங் பில்லோ $75, ஸ்பெஷல் ப்ரைஸ் சோஃபா $499. சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ் டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைவில் வழங்கப்படுகின்றன. மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா சேல். சோ எஸ் குட்டீஸ், நீங்களும் தொடர்ந்து இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM தமிழ் செய்திகள்.
4: கனடாவையும் ஈரானையும் ஒப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கனடாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உள்ளதாகவும் இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை எதிர்பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் அது நடக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தொடர்பில் திமுக எம்பி ஆர் ராசா வெளியிட்ட கருத்துக்கள் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆபாச பேச்சுத்தான் உங்கள் ஆயுதமா என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல், துரோகம், பொய்கள் பற்றிய குற்றச்சாட்டு எழும்போதெல்லாம் திமுக ஆபாச பேச்சினை கையில் எடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஆராசாவின் பேச்சினை அடுத்து அவதூற கருத்துக்களை கண்டிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையின் கடந்த கால ஊழல் அரசியலுக்கு இனி மீண்டும் ஒருபோதும் இடமில்லை என ஜனாதிபதி அனிருக்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மறுபுறத்தில் மகிந்த ராஜபக்ஷ உயிரோடு இருக்கும் போதே நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க வேண்டுமென பொதுஜன பெருமுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன சூளுரைத்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: سيطرة.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகிறது. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
7: 437-860-7002. Weekend, East FM 102.7.

நேரம் 5:45 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஆன்டேரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஆன்டேரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூல் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்கார்போவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 16475344509 16475344509 81 Shepherd Avenue East Unit 210. நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

ஒலித்து தி மூன் வாக் திரைப்பட பாடல். நேரம் 5:50 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? சபீசன். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்? மேக்ரீனா. ஓகே, ஒரு நல்ல விஜய் பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. இந்த 3 வயசுல நீங்க நல்ல கியூட்டா கதைக்கிறீங்க. அடுத்த சண்டையும் காப்பி உங்களோட கதைப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ சபீசன். நன்றி, வணக்கம். அனைவருமே கால் பண்ணி எங்களோட கதைக்கலாம். அழையுங்கள். 416-554-4040.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.

நேரம் சரியாக 6:01 ஆகிவிட்டது. சோ எஸ் நேர்களே, நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தியாளத்துக்குள் நுழைந்து விட்டோம். தொடர்ந்து நாங்கள் சூப்பரான பாடல்கள் கேட்பதற்கு முன்னர் இப்பொழுது டொராண்டோவின் காலநிலை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 29 டிகிரி செல்சியஸ். அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 4% குறைவடைய உள்ளது. ஸோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நாங்களும் சரியாக 7 மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக ரெடியாக இருக்கின்றோம். ஸோ நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4000.

நேரம் 6:05 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு அஃப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வீக் அப்படி போச்சு தண்டுதும் எங்களோடு ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarryo licensed builder with Tarryo on warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ்.
3: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 647-459-8669.
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் Markham & Finch மற்றும் Brampton ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஐரோப்பாவுக்கான தனது 3 நாள் பயணத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரையும் முதன்முறையாக நேரில் சந்திக்கவுள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், செயற்கை நுண்ணறிவு, அத்தியாவசிய கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன. தாவேகாவுக்கு ஆதரவில்லை என்பதால் திமுகவுக்கு ஆதரவு என அர்த்தமில்லை என்று அவை தெரிவித்துள்ளன. அதன்படி மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி தற்போது உருவாகியுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனர அரசை கண்டித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.

0: சைலன்ஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம்லாம் கழிச்சுட்டே இருப்போம். எஸ் ஸோ இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் 6:33. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் நிலா, எப்படி இருக்கிறீங்க நிலா? நான் நல்ல சுகமா இருக்கிறேன் நிலா. அங்க காணியில வேண்டி தேடிக்கொண்டு நாங்கள் வந்துட்டீங்க. என்ன பாட்டு கேப்ப முண்டிக்கு? சந்தேகமே இல்ல, அம்மா பாட்டு நல்ல பாட்டு கேட்டுருக்கீங்க நிலா. சொல்லுங்க, ஸ்கூல் எல்லாம் எப்படி போகுது? ஏதாச்சும் ஸ்பெஷலா நடந்ததா? குட், ஓகே, குட்டா போச்சு. ஸோ நீங்க இந்த கிழமையும் ஸ்கூல்ல நல்லா படிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோட வந்து கலந்து கொள்ளணும், சரியா? ஓகே, நன்றி, வணக்கம் நிலா.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. LegacyLearningHub.ca.
6: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்
6: 102.7.

0: நேரம் 6:43 ஈஸ்ட் எஃப்எம்-இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். Ontario Certified Teacher Sabita Selvarajavin thalamaiyil idamperum Focus Educational Services Inc-il JK mudal University varaiyilana maanavargalukkana English, French, Math, Chemistry, Biology, Functions, Advanced Functions, Calculus and Vectors, Physics, Accounting enbavachudan anithu paadangalukkumana tutoring valangapadugindrathu. Ontario High School matrum Middle School-il katpikkum Ontario Certified Teachers-inal vagupugal valangapadugindrana. Padivugalukku alaiyungal 6 4 7 5 3 4 4 5 0 9. ஸ்கார்போவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6 4 7 5 3 4 4 5 0 9 6 4 7 5 3 4 4 5 0 9 8130 Shepherd Avenue East Unit 210. தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.
1: முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊ

ஒலித்தது தமிழ் முருகன் திரைப்பட பாடல். நேரம் 6:46. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், 6:46 என்றால் நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. சோ நாங்கள் வந்து சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முதல் இப்பொழுது வெளியில் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 25°C, உணர்நிலை 25°C. அதே போன்று நாளைய தினம் பார்த்தீங்கள் என்றால் காலநிலை 20°C ஆகவும் உணர்நிலை 15°C ஆகவும் இருக்கும் என்று எதிர்வுகள் கூறப்படுகின்றன. அதே போன்று தற்போது ஜிடிவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலையில் 4% குறைவடைய உள்ளது. சோ எஸ் குட்டீஸ், இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷோ ஸ்பெஷோ ஸ்பெஷோ நன்றியை கூறிக்கொண்டு, கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும், அன்பை விதையுங்கள் அது 1000 மடங்காகி உங்களிடமே திரும்பி வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5:00 to 7:00 இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து சீன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நீரஜா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: 枪枪枪枪枪枪枪枪枪枪枪枪枪枪枪
1: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
6: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651 conditions apply.
8: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்மன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள் 647-608-8447.
9: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்

102.7. நேர்களின் வரைக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி ஜஸ்மிதா. இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஞாயிற்றுக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்இல் கேட்க இருப்பது டியூன் தமிழ். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மாலை வணக்கமீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிமையான ஹிட்டான பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாள்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலமே அங்கேயும் நீங்கள் எங்களுடைய ஆப்பை இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. பிரதி மாத அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதேபோன்று ஈஸ்ட் எஃப் எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் வானிலையை பார்த்து விடலாம். இப்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், வெளியே வந்து இப்போது காலநிலை 20 டிகிரியாக இருக்கின்றது. அதே போன்று நாளைக்கு பார்க்கையிலும் 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. நாளைக்கு வந்து சூரிய வெளிச்சம் முற்றுப்பொழுதாக நிறைந்திருக்க போகிறது. அதற்கு பின்னர் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி அளவில் ஒரு சில இடங்களில் மழை தூறலுக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏழு மணி 2 நிமிடம் டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

ஏழு மணி 9 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக டியூன் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், நாளை மறுதினம் டொரண்டோவிலே வந்து கனடா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு தேசிய முதலீட்டு மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இடம்பெற இருக்கிறது. கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களுடைய தலைமையிலே ஒரு புதிய முதலீடுகளை ஈர்க்கின்ற வகையிலே இந்த முதலாவது இப்படி ஒரு பெரிய ஒரு மாநாடு இடம்பெற இருக்கின்றது, குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த வேளையில் இன்னும் ஒரு விடயம் இன்றைய நாள் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி என்று சொன்னால், கனடாவுக்கு வந்து இந்த புதிய முதலீடுகளை ஈர்க்கின்ற வகையில் நோக்கமாக கொண்டு நடைபெற இருக்கிற இந்த 2 நாள் உச்சி மாநாட்டுக்கு எதிர்ப்பும் கிளம்பியிருக்கின்றதாம். அதற்கு வந்து எதிராக போராடுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி என்று சொன்னால், உலகளாவிய ரீதியிலே வந்து நெருக்கடிகளை மோசமாக்குகின்ற ஒரு சில வணிக தலைவர்கள் பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கைகோர்த்து வருகின்றார் அப்படி என்று சொல்லி இந்த புரொட்டஸ்டை வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றவர்கள் தெரிவித்திருக்கின்றார்களாம். ஆனால் உண்மையில் வந்து இந்த மாநாட்டிற்கு, இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து பல முதலீட்டு நிர்வாகிகள் வந்து வர இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று உலகளாவிய ரீதியிலே வந்து ஏராளமான சொத்து மேலாளர்களும் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்களும் ஷ்ரோனோக்கு வருகை இருக்கின்றார்கள் என்பதும், வருகை தர இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு வருகின்ற 5 ஆண்டுகளில் வந்து கனடாவிலே 1 டிரில்லியன் டாலர் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டமாக, அந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, பார்க்கலாம் என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி 7:10 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6472-5748-647-302-5748. Camsonics.com.
5: Weekend liyum week ka feel pandringlo appadina kelunga.

7:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ டியூட் தமிழ் ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கடந்த வாரத்திலே வந்து என்னென்ன முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற நேரமாகவும் இருக்கின்றது. டிஃப் டொரோண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கூட ஆரம்பமாகி இருக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி முதல் என்பது குறிப்பிடத்தக்கது. வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பமாகி இருக்கின்றது. 20ஆம் தேதி வரையில் இடம்பெறப் போகிறது. கிட்டத்தட்ட 300 அளவிலான ஸ்க்ரீனிங் வந்து இடம்பெறப் போகின்றன. அதேபோன்று இதில் 61 வந்து கனேடியன் ப்ரொடக்ஷன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னும் ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், நேற்று முன்தினம் இது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. கனேடிய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தன்னுடைய ஒரு வித்தியாசமான, அதாவது பாலிடிக்ஸில் இருந்தவர் இப்போது வந்து இன்னும் ஒரு துறையில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது என்ன விஷயம் என்று சொன்னால், தன்னுடைய புதிய என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்பாக இவர் அறிவிக்கின்றார் அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஹோப் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படி என்று சொல்லி ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கேடி டெல்ஃபோர்டு இவரோடு இணைந்து இந்த கம்பெனியை வந்து இவர் ஆரம்பிக்க இருக்கின்றார் அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 7:25 டியூன் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9 மணி வரை உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கின்றது.

0: ஐரோப்பிற்கான தனது 3 நாள் பயணத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் கனேடிய பிரதமர் மாக்கானி ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரையும் முதல் முறையாக நேரில் சந்திக்க உள்ளார். பாதுகாப்பு, சக்தி வளம், செயற்கை நுண்ணறிவு, அத்தியாவசிய கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் இச்சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன. தாவேகாவிற்கு ஆதரவில்லை என்பதால் திமுகவிற்கு ஆதரவு என அர்த்தமில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன. அதன்படி மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி தற்போது உருவாகியுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களிற்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அனுர அரசை கண்டித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் சாவகச்சேரியில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், தி கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
3: 437-860-7002.
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
5: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீத், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
1: வீக்கெண்ட் வைப்ரேஷன், வைப்ரேஷன் ஈஸ்ட் FM 102.7.

7:45 டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மாநகர சபை தேர்தல்கள் வந்து இடம்பெற இருக்கின்றன. இந்த நேரத்திலேயே வந்து மேயரல் எலெக்ஷன்ஸுக்கான கேம்பெயின்ஸ் எல்லாம் இப்போது கேண்டிடேட்ஸினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரோனோவை பொறுத்தளவிலே இப்போது இருக்கின்ற மியா ஒலிவியா சவ் அவர்கள் அவருடைய கேம்பெயினை வந்து கடந்த புதன் இரவிலே வந்து டான்ஃபோர்த் மியூசிக்கல் ஹாலில் ஆரம்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே அவருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இப்போது கவுன்சிலராக இருக்கின்ற பிராட்ஃபோர்ட் அவர்கள். இவருக்கான ஆதரவினை கவுன்சிலர் பாஸ்டனக் அவர்கள் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழக்கிழமை அவர் தன்னுடைய ஆதரவினை கவுன்சிலர் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இதேவேளையிலே அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பு முடிவிலே யாருக்கு மேயருக்கு அடுத்தபடியாக தாங்கள் வாக்களிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணப்பட்டவர்கள் ட்ரோனோவிலே யாரை நாங்கள் மேயராக தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அதிலே வந்து 50% ஆதரவோடு ஒலிவியா சவ் அவர்கள் தான் காணப்படுகின்றாராம். அதற்கு அடுத்தபடியாக பிராட்ஃபோர்ட் அவர்கள் இருக்கின்றார். 39% அவருக்கு வாக்களிக்க இருக்கின்றோம், விருப்பப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் வந்து பிராட்ஃபோர்டுக்கும் ஒலிவியா சவ் அவர்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது 11 டபுள் டிஜிட்டில் வந்து 11% காணப்படுவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்னும் ஒரு விடயமும் நடைபெற்றிருந்தது கடந்த வாரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஆண்டாரியோவில் மினிஸ்டர்ஸ் வந்து மாற்றத்துக்குள்ளானார்கள். அதாவது அமைச்சரவையிலே வந்து ஒரு ஷஃபல் ஒன்று இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த வியாழக்கிழமை. அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணி இந்திரங்கள் டியூன் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-788-2426.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.